0: ஆண்டு இசை நிகழ்ச்சிகள் அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஸ்கார்பரோ முற்றவழியில். டேஸ்ட் ஆஃப் தமிழ்
1: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட் மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-408
2: ஆரத்தி சூப்பர் சென்டர் மலிவு விற்பனை முகூர்த்த பட்டு புடவைகள் மணமகளின் முதல் சாரி பிரைட்மேட் சாரீஸ் காஞ்சிபுரம் சாரீஸ் சப்சல் சாரீஸ் லெஹெங்கா ஷோட் ஷல்வார்ஸ் ஆண்களுக்கான சர்வாணி குர்தா பட்டு வேட்டி சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள் மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட் ஸ்காபரோ 416-335-4653 ஆரத்தி பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.

மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. வெளியே 28 டிகிரி செல்சியஸ், நள்ளிரவுக்கு பின்னர் 2 சென்ஸால் எரிபொருளும் விலை அதிகரிக்க இருக்கிறது. தொடர்ந்தும் இணைந்திருக்கலாம் கலகலப்பு திரியோடு, நீங்களும் இணைந்து கொள்ள முடியும். நாங்கள் இன்று 3 பாடல்களின் வரிகளை அப்படியே சொற்களை குழப்பி தரப்போகிறோம். அந்த குழப்பிய சொற்களிலிருந்து 3 திரைப்பட பாடல் என்ன அப்படி என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைய நாளில் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற குழப்பிய சொற்கள் இதுதான். கேளுங்கள், கேட்ட பின்னர் அது என்ன பாடல் அப்படி என்று சொல்லி நீங்கள் நேரடியாக அழைத்து சொல்லலாம். பாட்டு அடிக்கையிலே பூங்குயிலே பூங்காற்று ஒன்று உளுந்து ஓர் சேதி சுத்தி இளமையெனும் கேள் பாடியது மாங்குயிலே விதக்கையிலே ஊதக்காத்து. ஆகவே இந்த சொற்களிலிருந்து 3 திரைப்பட பாடல்கள் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து நீங்கள் நேரடி அழைத்து சொல்லலாம் என்ன பாடல் அப்படி என்று சொல்லி. 416-554-4000 ஒன்று தருகிறோம். பாட்டு அடிக்கையிலே பூங்குயிலே பூங்காற்று ஒன்று உளுந்து ஓர் சேதி சுத்தி இளமையெனும் கேளு பாடியது மாங்குயிலே விதக்கையிலே ஊதக்காத்து. இதிலிருந்து 3 திரைப்பட பாடல் என்ன அப்படி என்று சொல்லி நீங்களும் கண்டுபிடித்தால் நேரடியாக அழைக்கலாம். 416-554-4000.

0: காலே.
1: 8 மணி 9 நிமிடம் FM 102.2 நம்ம ஒரு வினிகள் கலகலப்பு திரி 3 திரைப்பட பாடல்களின் சொற்களை நாங்கள் குழப்பி தந்திருக்கிறோம். இதிலிருந்து என்ன பாடல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடித்து நேரடியாக அழைத்து சொல்லலாம். மீண்டும் தருகிறோம். பாட்டு அடிக்கையிலே பூங்குயிலே பூங்காற்று ஒன்று உளுந்து ஓர் செய்தி சுத்தி இளமையெனும் கேளு பாடியது மாங்குயிலே விதக்கையிலே ஊதக்காத். இதிலிருந்து 3 திரைப்பட பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அலையங்கள் அழைத்து பதிலை சொல்வதற்கு 4161544400 இணைந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்ளலாம். உங்களோட இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் ஜீவரஞ்சன். நலமா இருக்கீங்களா தியாகராஜா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம் தியாகராஜா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நலமா இருக்கோம். உங்களுக்கு
1: சொல்லுங்கள் தியாகராஜா. தியாகராஜா சரி, அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு நினைக்கிறேன். மீண்டும் இணைந்து கொள்ளலாம். 4161544400

0: சரி, மீண்டும் அழைத்திருக்கிறோம். வணக்கம்.
1: அப்படி
0: தெரியலையே, இவ்வளவு நேர்கள் இருக்கீங்க, நாங்க தனிமையில் இருக்கலையே.
1: தனிமையில் இருக்கிறீங்களா?
0: அதுக்காண்டியா அப்படி சொல்ல முடியாது? எவ்வளவு நேர்கள் எங்களோட இருக்கிறார்கள்?
1: மறந்துட்டீங்களோ இதுல வந்து ஒன்று சரியா புள்ளைய தெரியல சொல்லி இருந்த மாங்குயிலே பூங்குயிலே ஒன்று வரும் மண்ணம்புரன், மற்ற ஊத காத்து அடிக்கையில் உளுந்து விதைக்கையில அப்படி ஒன்று வரலாம், மற்ற பூங்காற்று வீசுதோ அப்படி எதுவும் உண்டோ தெரியவில்லை எனக்கு, சரியா பாட்டு தெரியவில்லை. ஏதோ ஒரு வகையில உங்களோட சொற்களை கொண்டு சொல்லி இருக்கிறேன், சரியா இருந்தால் பாப்போம். உங்களுடைய எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.
0: நன்றி, எங்களோடு
1: வாழ்த்துக்கள். உங்களுக்கு முன்னு நன்றி வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு விடுகிறேன். சந்திப்போம். நன்றி.
0: நன்றி. 8:11 நீங்கள் மணந்து கொள்ளலாம். 4:05 நாங்கள் பூச்சியம் உடக அணைந்து என்ன பாடல் அப்படி என்று சொல்லி நீங்கள் சொல்ல முடியும். மீண்டும் அந்த சொற்களை நாங்கள் தருகின்றோம். பாட்டு அடிக்கையிலே பூங்குயிலே பூங்காற்று ஒன்று உளுந்து ஓர் செய்தி சுத்தி இளமையெனும் கேளு பாடியது மாங்குயிலே விதக்கையிலே ஊதக்காத்து. இதிலிருந்து என்ன பாடல் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நீங்கள் அழைக்கலாம். 4:06 4:05 4:00

0: பசுமன் திரைப்பட பாடல் ஒளித்துவருகிறது. 8:17 இணைந்திருக்கும் அடுத்த நேரம் கேட்டு பார்க்கலாம் என்ன பதில் என்று சொல்லி எங்களோட இணைப்பில். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, என்ன பாடல் நினைக்கிறீங்க?
1: எல்லாமே பூங்காட்டு பாடியது ஒரு பாட்டு, உளுந்து விதைக்கையிலே சுத்தி உரக்காத்து அடிக்கையிலே மாங்குயிலே பூங்குயிலே
0: தேதி. இதுக்குள்ள எது உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: எனக்கு இளமையனும் பூங்காட்டு.
0: இளமையனும் பூங்காடல். சரி, நன்றி எங்களோடு இணைந்து கொண்டதுக்கு. நீங்களும் அழைக்க முடியும் 4165 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 செய்தி சுத்தி இளமையனும் கேளு பாடியது மாங்குயிரே விதக்கையிலே உதக்காது. இதுல இருந்து என்ன பாடல் அப்படின்னு சொல்லி நீங்களும் அழைத்து சொல்லலாம். 4164554400.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: ஸ்காப்ரோவில் இதோ வருகிறது முதலாவது தமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
9: தமிழர் நாள் திருவிழா.
8: தமிழர் நாள் திருவிழா. கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள். மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
10: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
11: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ.
12: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
11: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
13: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: 8:21 இருக்கும். அடுத்த நேரம் கேட்டு பார்க்கலாம் என்ன பதில் அப்படின்னு சொல்லி எங்களோட இணைப்பில். வணக்கம்.
14: வணக்கம் ஜீவரஞ்சனா. சோமார் நல்லமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சோமா இருக்கிறோம். தேவகுமார் நீங்க எப்படி இருக்கீங்க?
14: நலமா இருக்கிறோம்.
0: தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடல் நினைக்கிறீங்க?
14: ஒன்று இளமை எனும் பூங்காத்து, மற்றது உளுந்து விதைக்கையில ஊத காத்து அடிக்கையில், மற்றது மாங்குயில பூங்குயில.
0: அப்ப எந்த பாட்டை இப்ப பாடிக்கொண்டிருக்கீங்க?
14: இளமையினும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதிலோராசை சுகம் சுகம்
0: ஆடி. நன்றி, எங்களோடு இணைந்து கொண்டதுக்கு தேவகுமார்
14: நன்றி.
0: நன்றி நன்றி. நீங்களும் இணைந்து கொள்ள முடியும். 4164-5454 கலகலப்பு 3 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

தாய்மரசு திரைப்பட பாடல் ஒளித்தோயிருந்து 8:26 எஃப்எம் 102 தசம் ஊடாக அணிந்திருக்கீர்கள். கலகலப்பு திரையில் நாங்கள் இன்றைய 3 திரைப்பட பாடல்களின் சொற்களை நாங்கள் குழப்பி கொடுத்திருந்தோம். அவர்கள் நேர்கள் நினைந்து கொண்டு தந்திருக்கிறார்கள். என்ன என்று சொல்லி மீண்டும் நாங்கள் அந்த சொற்களை சொல்லிக்கொண்டு என்ன திரைப்பட பாடல் என்று சொல்லப் போகிறோம். பாட்டு அடிக்கையிலே பூங்குயிலே பூங்காற்று ஒன்று உளுந்து ஓர் செய்தி சுத்தி இளமையனும் கீழு பாடியது மாங்குயிலே விதக்கியிலே ஊதக்காத்து. இதிலிருந்து தான் 3 திரைப்பட பாடலை கேட்டிருந்தோம். நேர்கள் மணிந்து கொண்டு பதிலை தந்திருக்கிறார்கள். இளமையனும் பூங்காற்று பாடியது ஒரு பாட்டு, அது வந்து பகலில் ஒரு இரவு திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. கண்ணதாசனின் வரிகளில் இளையராஜா இசை அமைத்திருந்தார். அது போலவே மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, இது கரகாட்டன் திரைப்பட பாடல். இசைஞானி இளையராஜன் இசையில் கங்கைமரின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய ஜானகியுடன் இணைந்து பாடிய பாடல். அதுபோலவே உளுந்து விதக்கியிலே சுத்தி ஊதக்காத்து அடிக்கலை, இது வந்து முதல்வன் திரைப்பட பாடல். இசைப்பு இளையர் ரகுமான் இசையில் வெளிவந்தது. வைரமுத்துவின் பாடல் வரிகளில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுரலதா ஆகிய பாடிய பாடல் இது. ஆகவேண்டு இணைந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை கலகலப்பு திரி உங்களை சந்திக்கும்.

0: மக்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.
1: தமிழ் செய்திகள். ஒன்டாரியோவில் கடந்த 2 வாரங்களில் 80க்கும் மேலான காட்டுத்தீக்கள் அணைக்கப்பட்டுள்ளதாக மாகாண இயற்கை வளங்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளார். காட்டுத்தீ பரவல் அபாயங்களை கொண்டிருந்த பகுதிகளில் இருந்து 14 சமூகங்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் அவர்களில் 5 சமூகத்தவர் மீள வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக ஒன்டாரியோ அவசர நிலை தயார்படுத்தல் அமைச்சர் கூறியுள்ளார். ஸ்கார்போவிலும் எட்ரோபிக்கோவிலும் முன்மொழியப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கான தரவு மையங்களின் கட்டுமானங்கள் ஏற்படுத்தும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஆழமாக ஆராயக்கோரி டொரண்டோ மாநகர சபை முன்றலில் நேற்றைய தினம் கவனஈர்ப்பு ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மிசிசாகாவில் தரவு மையங்களின் கட்டுமானங்களுக்கு தடை விதிக்கும் மசோதாவை அம்மாநகர சபை நேற்று நிறைவேற்றிய நிலையில் டொரண்டோவில் இந்த கவனஈர்ப்பு நடைபெற்றுள்ளது. தமிழ்நாடு அரசின் மதுபான விற்பனைத்துறையில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. செந்தில் பாலாஜியை கைது செய்து விசாரிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியினை கவிழ்க்க சதித்திட்டம் திருட்டிய குற்றச்சாட்டில் முன்ஜாமீன் நிபந்தனையாக தினமும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்த செந்தில் பாலாஜி இன்று வரவில்லை. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணைக்கு வழிவகுக்க கோரி யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு மகஜர் அனுப்பியுள்ளது. அதேவேளையில் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் உண்மையையும் நீதியையும் நிலைநாட்ட வலியுறுத்தி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதுவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில் டிக்கெட் $60 முதல் VIP டிக்கெட் $200. நடன புயல் பிரதுவா முன்னணியில் நடன விருந்தும் தரும் எங்கள் கலைஞர்களை ஊக்கப்படுத்த நீங்கள் கலந்து சிறப்பியுங்கள். விவரங்களுக்கு 905-805-7877 8:38
1: நல்ல பாட்டு நாலு விஷயம்
2: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் August 1st-2nd தேதிகளில் ஜோதி விழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் TTR Transport and TSN Express. இவன்ட் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பை வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், இன்னும் ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் August 1st ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், August 2nd அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்ன செந்த மற்றும் கனடிய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள் கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
3: வாகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving, மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வாகன்ஸ் லீகல் சர்வீசஸ். 416-473-8472. வாகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
4: ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்காப்ரோ ஆலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை August 8th இலக்கம் 5555 ஸ்டீல் செவன்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை, இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379-97-3701.
5: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூ புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
6: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipur, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது.

0: 4169-6388 416-649-6388
1: இப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

Espérate.

எட்டு மணி 45 நிமிடம் கம்யூனிட்டி கனெக்ஷனோட நாங்கள் நடந்துகொள்ள போகிறோம். வசாவுலான் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கம் விடுக்கும் அறிவித்தல். வயாவுலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் ஒன்று கூடலும் பொதுக்கூட்டமும் ஆகஸ்ட் மாதம் 15 காலை 10:30 இடம்பெறும். மில்கன் பார்க் பிக்னிக் சென்டர் ஒன்றிலே இடம்பெறும். மேலதி விவரங்களுக்கு 6478957027. டொரண்டோ வல்வெட்டி நலன்புரி சங்கம் பெருமையுடன் கொண்டாடும் கோடைகால ஒன்று கூடல் ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை காலை 10 மில்கன் டிஸ்ட்ரிக்ட் பார்க் சைட் ஒன்றில் இடம்பெறும். நைனதீவீர கனேடியர் அபிவிருத்தி சங்கத்தின் 30 ஆண்டு மாபெரும் கோடைகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் 1 இடம்பெற இருக்கிறது. மேலதிக

மார்னிங் சைட் பார்க் பிக்னிக் ஏரியா 8 மற்றும் 9 இடம்பெற இருக்கிறது என்பதை அறியத்தருகிறார்கள் நயனா திவ்ய கனடிய அபிவிருத்தி சங்கத்தினர். கனடாவால் சுன்னாக மக்களின் ஒன்றியத்தின் 26வது ஆண்டு கோடைகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மெக்கானிஸ்டியல் சந்திப்பு கண்மையில் உள்ள மெலுக்கன் பார்க் செல்டர் 2 இடம்பெற இருக்கிறது. இது பற்றிய மேலதிக தொடர்புகளுக்கு 6477653834. கம்யூனிட்டி கனெக்ஷனோடு இணைந்திருந்தீர்கள். 8:47. சரி, இன்றும் நாங்கள் 2 விடயங்களோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். காலநிலை பார்க்கலாம். காலநிலை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் 28 டிகிரி செல்சியஸ், அதுபோல நாளை வெள்ளிக்கிழமை 27 டிகிரி செல்சியஸ், சனிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸ் இருக்க போகிறது. ஞாயிற்றுக்கிழமை 24 டிகிரி செல்சியஸ், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் 5 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. எரிபொருளின் விலையை பார்க்கின்ற பொழுது எரிபொருள் விலை நள்ளிரவுக்கு பின்னர் 2 சென்ட்ஸால் அதிகரிக்க இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஜீவரஞ்சன். இனிமையான இரவு வணக்கம் இருக்கிறேன்.

0: பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு வினோத்குமார். எனது வினோத்குமாரா?
1: அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்ட திரண்டி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில் அழையுங்கள். 6477665189 6477665189.
0: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு
3: மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உலக பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவடைந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் ஆறு சுவை உணவுகளோ ஏராளம். சந்திப்பில் புக் சைட் ஸ்கொயர் உங்களை அன்புடன் அழைக்கிறது சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: அங்கீகாரம் பெற்ற அடகு சோபை கெனடி எகிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகுமாறு
5: நகைகளை வாங்கலாம். 757-0034 அல்லது 416-994-3861.
6: $10,000 and fashion. 4 7 2 1 3 3 3 3 2
7: காற்று பரவ

அடி சுகமா சுகமா சுடிதாரே, அடி சுகமா சுகமா சுடிதாரே. நான் என்னை மறந்தேன் புதை பார்த்தேன், இருவிடிகளா எந்த நிறையத்தை நான் ஆராய் பிடிக்காதே. நீ ஆசை காட்டி மறையாதே, ஜெனலாக கோலாக்காதே. அடி சுகமா சுகமா சுடிதாரி, நான் என்னை மறந்தேன் உனை பார்த்தேன். இருவிடிகளா எந்த நிறையத்தை நான் நாராய் பிடிக்காதே. நீ ஆசை காட்டி மறையாதே, ஜெனலாக கோலாக்காதே. ரோஜா தோட்டம் வைத்தே செடிகள் உன்னை பூத்தது, ஓடை நீர் பார்த்தே புந்த கண்கள் இந்தது. என் காதலி ஓ காதலி, இங்கு போதுமே காதலி. சுகமா சுகமா சுடிதாரி, சுகமா சுகமா சுடிதாரி. நான் என்னை மறப்பேன் உன்னை பார்த்தேன். இருவிழிகளா எந்த நிதயத்தை நான் நாராய் கிழிக்காதே. நீ ஆசை காட்டி

ஜெனையாக கோளாராக்காதே.

நீ ஆசை காட்டி.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் ரும் ரும் ரும் ரும் ரும் ரும்.

உன் முகமும் பறந்ததே, என் முகமும் மகிழ்ந்ததே, சந்தனமும் நனைந்ததே, குங்குமமும் வானமும் என் பூமியும்

குரல் கேட்டா என்ன தோன்றுது உனக்கு என்ன

கொஞ்சம் நீங்கும் உள்ளது உனக்கதை தருகிறேன் உயிர் என.

ਸੰਗ ਕੇ ਪਰਾਂ ਹੋ ਗਈ ਅਲੀ ਤੋਂ ਨੀ ਸੁੱਤਣ ਹੋਣਾ ਕਲੀ ਚੰਦਰੀ ਹੋ।

0: Mit das Mieser.
1: சர்க்கார் மனதை சதவீதம் சக்தி பார்க்கணும் சுரக்ஷித்தரம் சுரக்ஷித்த

Tu te passes la

Ты вот этим фильм.

0: சுற்றுத்தருவம்
1: மேலும் பல தெரிவிப்பு சிங்கப்பூர் துபாயில் இருந்து நவீன டிசைன் தந்து விஷேத விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அரசின் தலைமுறை சொல்லப்பட்ட

0: இப்போ டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக அடைந்து கொண்டும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயில் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்கள் அம்மன் ஸ்டோர்கள்
0: 3341 மார்க்கம் ரோடு, மார்க்கம் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
1: 416-461-6401.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 24 பிளேஸ், வைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128 416-835-4128
3: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: தமிழக மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிங்கன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீட் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131
5: Commercial and Construction Financing Specialist, Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shops, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business Vaithirupor Mattum Business R&D Porukane, Business Loan and Business Line of Credit.
6: 10% down and commercial mortgage.
5: Ilavasa Aalosanigalukku Anthony T. Ponraja.
0: Commerce Ventures 416-457-0651
6: 416-457-0651 Some conditions may apply.
7: ஸ்கார்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்காக ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மௌனக்கரு அமைகள். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4000 4446-4000
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் இஸ்டம் லாக் ஆன் டு

கண்ணீர் பிறந்தாலும்

0: 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto. மீனாட்சி மீனாட்சி தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு அனுராத, ஸ்ரீராம் வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 50 முதல் ஜூலை 31 வரை ஏழு பேர் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com-க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: பயன்படுத்தப்பட்டதோ
3: எந்த ஒரு டாடா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதன் தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டாடா, 5060 Shepherd Avenue East, Scarborough, 416-720-7439. உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுவதில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகள். 3852 French Avenue East, Scarborough.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000. Cash Point.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளபாடங்களும் கொள்முதல் விலைக்கு விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா விற்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 416-289-9993.
5: The station with us. With us.

சென்றதே அலைமை பாடுபடதாய் என் மனதை மாற்றிச் சென்றதே.

0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், 500 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடி கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-1173. கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசு பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசு பர்னிச்சர்ஸ் காப்ரோலியே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044. செலசி.ca.
0: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301. 416-841-5301.
1: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி, 905-667-7200.
2: இன்றும் இசையுடன் 102.7.

தோரணம் விளையாடும் பந்தாட்டம் என்ன கிளி அழகில் திரு தோரணம் விளையாடும் பந்தாட்டம் என்ன.

Thank you.

0: 2.7 பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் தேவஸ்தானம், பிரம்மோத்சவ விஞ்ஞாபனம் 2026 ஜூலை 24 வெள்ளி கொடியேற்றம், 30 வியாழன் வேட்டை திருவிழா, 31 வெள்ளி சப்பரம், ஆகஸ்ட் 1 சனி தேர் திருவிழா, 2 ஞாயிறு தீர்த்தம், 3 திங்கள் திருக்கல்யாணம். தீர்த்தோத்சவம் 960 பிரிஸ்கோ ரோட் பிக்கரிங்கில் லேக் ஒன்டாரியோவில் இடம்பெறும். அருள் ஜோதி சிவாலயம், 14 34 ஆரஞ்ச் ப்ரூக் கோட், யூனிட் 10 பிக்கரிங். தொடர்புகளுக்கு 6479
1: Raman Home Comfort in Linux, Carrier, Goodman, Air Conditioners, Furnace, Central Vacuum, Tankless Water Heaters, Mr. Avilayu, Oru Verida Vattiyetta, Thamadithu Katta Koodiya Finance Vasathigal, 20 Veridathukku Melana Survey Valangum, Raman Home Comfort, Ippodu, Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton Uppada, GTA Perumbagathil, Thamadu Survey Inai Valangugundargal, Raman Home Comfort, Markham & Steel Sandipil, Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: ஹைஃபை பவர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேப், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேப் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பவர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேர்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பவர் ஷாப். Ramesh, 437-243-1719, 437-243-1719.
0: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-046-2-416-2-1-2-1-2-0-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-
3: 4 1 6 4 5 5 3 5 1 4
4: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7

பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொண்டு ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

cover up.

Thank you.

0: பரவும் இசை போல
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: மேலும் சகல் விதமான சட்ட தேவைகளுக்கும்
1: சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
3: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்போரோ.
4: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயத்தில் ஆகஸ்ட் 1-2 தேதிகளில் ஜோதி விழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் TTR Transport அண்ட் TSN Express. இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பை வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், இன்னும் ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் 1-ஆம் தேதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் 2-ஆம் தேதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமோ, சரிகம ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்ன செந்தமிழ் மற்றும் கெனடிய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
5: என்ன யோசனை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆரிட்ட அடவு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் ப்ரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீ?
7: கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அங்கோ அருகில். அம்மா நகை அடவுமானம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில்
10: அதிகரியுங்கள்.
9: இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
11: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-7004
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் புரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599 Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-908 5656 416-908-5656.
9: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: கடல் போன்ற ஆசையில் மடல் வாழ் மேனிதானாறு
1: நெஞ்சமே கூட
0: ஆகாய வெண்ணிலாவே.

பாரிஜாதம் நடை போடும் வண்ணப்பாதம் கேளாத வேணுகானம் கிளி பேச்சில் கேட்கக்கூடும்.

விழுகிற போனே நீங்க.

feeling.

0: நினைச்சு உருகி போனே மேதா என்ற உதச்சு உதச்சு பறந்து போனா.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, கண்ணத்தில் புளி அழகு, காலந்த பெண் அழகு. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு.

கோட்டை சிகரமாக்கி கந்தவாழ் இசையம்மா அகரத்தை சிகரமாக்கி நீ தந்து வாழ்வம்மா.

FM 102.7 East FM.

मैं प्रेम सत्य

Desde que te perdemos.

FM 102.77 East FM. Chia chale, ja chale.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்சலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 31 2026 வெள்ளிக்கிழமை 19 காலை பொழுதொன்று பலந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், இத்திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கேரளா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: கனேடிய செய்திகள். டொரண்டோவில் தற்போது வெப்பநிலை 17 பாகை செல்சியஸாக இருக்கிறது. 17 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். கூடுதல் வெப்பநிலையாக 28 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடல்நிலை 31 காணப்படும். வார விடுமுறையை பொறுத்தவரையில் சனிக்கிழமை மழையுடன் கூடிய நாளாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 26 பாகை செல்சியஸ், 33 உடல்நிலையாக இருக்கும் கூடுதலாக. அதேபோன்று ஞாயிற்றுக்கிழமையும் முகில் கூட்டமும் மழையும் கலந்திருக்கக்கூடிய நாளாக 22 பாகை செல்சியஸ், 27 உடல்நிலையாக இருக்கப் போகிறது. திங்கள் ஓரளவிற்கு சூரியொளியை காணக்கூடியதாக இருக்கும். 24 பாகை செல்சியஸ், 30 உடல்நிலையாக இருக்கும். செவ்வாய் 25 பாகை செல்சியஸ், 30 உடல்நிலையாகவும். புதன்கிழமை 26 பாகை செல்சியஸ், 33 உடல்நிலையாகவும் இருக்கும். வியாழக்கிழமை 26 பாகை செல்சியஸ், மீண்டும் மழைக்கான வாய்ப்பு வியாழக்கிழமை காணப்படுகிறது. இதுதான் தொடர்கின்ற நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். கனடாவின் முன்னணி விமான நிறுவனங்களில் ஒன்றான வெஸ்ட்ஜெட் நிறுவனத்தின் பணிபுரியும் 4400 அதிகமான விமான பணிப்பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கத்தின் நிர்வாகத்திற்கு 72 மணி நேர வேலைநிறுத்த அறிவிப்பை வழங்கியுள்ளது. நெரிசல் மிகுந்த தற்போதைய கோடைகால பயண பருவத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதால் ஆயிரக்கணக்கான பயணிகளின் போக்குவரத்து பாதிக்கப்படும் அபாயம் தோன்றியுள்ளது. ஊதிய உயர்வு மற்றும் பணி நிலைமைகள் தொடர்பான முதன்மை கோரிக்கைகளில் நிர்வாகத்திற்கும் தமக்கும் இடையில் இன்னமும் பெரும் இடைவெளி நிலவுவதாக கனேடிய பொது ஊழியர் தொழிற்சங்கம் தெரிவித்தது. இதுகுறித்து அந்த சங்கத்தின் வெஸ்ட்ஜெட் பிரிவின் தலைவர் அலியா ஹுசைன் இன்று அதிகாலை வெளியிட்ட அறிக்கையில், மாற்றப்பட வேண்டிய விடயங்கள் குறித்து நாம் தெளிவாக எடுத்துரைத்துள்ளோம். ஒரு நியாயமான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு கடுமையாக உழைத்துள்ளோம். இருந்த போதிலும் வேலை நிறுத்தத்தை தவிர்க்க இன்னமும் அவகாசம் உள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை நாம் தொடர்ந்து இரவு பகலும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளார். நேற்று ராணுவ தலைமையகத்தில் உழவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட கனேடிய பெண் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். உழவு பார்த்ததாக சந்தேகிக்கப்பட்டு பெல்ஜிய அதிகாரிகளால் அண்மையில் கைது செய்யப்பட்ட கனேடிய பெண் நேற்று அமைப்பில் பயிற்சி பெறுவதற்கு முன்பாக பல்வேறு அரச நிறுவனங்களில் பணியாற்றியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பெண்ணை பியூவி ஜாங் என சிபிசி விசாரணை ஒன்று அடையாளப்படுத்தியது. கணினி பொறியியலாளரான இவர் பெல்ஜியம் நாட்டிற்கு குடிபெயர்வதற்கு முன்பு கனேடிய விண்வெளி நிறுவனம் மற்றும் கனேடிய புள்ளி விவர திணைக்களம் ஆகியவற்றிலும் பணியாற்றியிருந்தார். குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் சந்தேக நபரின் வீடு, பணியிடம் ஆகியவற்றில் கடந்த வாரம் சோதனைகள் நடத்தப்பட்டன. உழவு பார்த்தல், குற்றவியல் அமைப்பில் பங்கேற்றல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர் அடுத்த நாள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பெல்ஜியம் நீதிமன்றம் குற்றவியல் விசாரணைகளின் போது வழக்கு விசாரணை ஆரம்பிக்கும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர்களின் அடையாளத்தை வெளிப்படுத்துவதில்லை. இந்த வழக்கு கனடாவின் பாதுகாப்பு சோதனை செயல்முறைகளின் சீர்திறன் குறித்த கேள்விகளை எழுப்பியது. பிபி ஜாங் கனேடிய அரசு நிறுவனங்கள் ஏதேனும் ஒன்றில் பணியாற்றினாரா என்பது குறித்து விசாரணைகள் நடத்தப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி கடந்த வாரம் உறுதியளித்தார். குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் இந்த பெண்ணுக்கு எதிரான குற்றங்கள் எதுவும் இதுவரை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. கனடாவில் கல்வி கற்று வந்த இந்தியர் ஒருவர் முதியவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட பல மில்லியன் டாலர் மோசடி திட்டம் தொடர்பான வழக்கில் தண்டிக்கப்பட்டுள்ளார். மாணவர் அனுமதியில் கனடாவிற்கு வந்த இந்தியர் முதியவர்களை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்பட்ட பல மில்லியன் டாலர் மோசடி திட்டத்தில் ஈடுபட்டதற்காக அமெரிக்காவில் சிறை தண்டனை பெற்றுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். பண மோசடியில் ஈடுபட சதி செய்ததற்காக 22 வயதுடைய ரஷான் ஷா என்பவருக்கு மத்திய நீதிமன்றம் 48 மாத சிறை தண்டனை விதித்தது. விஸ்கான்சின் மாநிலத்தின் கிழக்கு மாவட்டத்திற்கான அமெரிக்க அரச வழக்கறிஞர் அலுவலகம் புதன்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இதனை தெரிவித்தது. ரஷான் ஷா ஒரு இந்திய குடிமகன் என நீதிமன்ற ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. மாணவர் அனுமதியில் கனேடிய கல்லூரியில் கல்வி கற்று வந்த இவர் மோசடி மூலம் மீட்டப்பட்ட பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக சுற்றுலா அனுமதியில் அமெரிக்காவிற்குள் நுழைந்ததாக நீதிமன்ற ஆவணங்கள் தெரிவித்தன. ரஷான் ஷா கனடாவின் எந்த மாகாணத்தில் வாழ்ந்து வந்தார் என்பது குறித்தோ அல்லது அவர் எந்த உயர்கல்வி நிறுவனத்தில் பயின்றவர் என்பது குறித்தோ அதிகாரிகள் விவரங்களை வெளியிடவில்லை. அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 15 பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து ரோஷான் ஷா மொத்தம் 3.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான தொகையை வசூலித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விஸ்கான்சின் மாநிலத்தின் நியூ பெர்லி பகுதியில் மோசடி மூலம் கிடைத்த பணத்தை சேகரிக்க முயன்ற போது 2025 ஆண்டின் கோடை காலத்தில் அவர் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று அதிகாலை 3 மணியளவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பிற்கருகாமையில் உள்ள வாகன திருப்பிடம் ஒன்றில் பெண் ஒருவர் சுடப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல் என காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிராபத்தான காயத்தை அந்த பெண் அடையவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: ஐஎஸ்எஃப்எம் காசலைகளில் குட் மார்னிங் விடாம
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்
2: BSRV Medical and Dental Office Warden and Finch Sandhipil Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2726 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக்
4: 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணா

0: ஹாப்பி என்றுமே ஹாப்பி. வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையா?
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS கார்கோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
2: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS கார்கோ.
3: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

of that. First, the disappointment, and the disappointment, கூர்ந்து கவனம் சாப்பிடுவாக குறைவடைந்து அதாவது ஒவ்வொரு தரப்பிலும் இந்த கவனம் சாப்பிட்டு

பாதுகாப்புகள் குறித்தும்

செலுத்தும் தாக்கம் செலுத்துகிறது.

பிரஷர் அப்படியா உள்ளவர்கள் கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆல் சாலிட் டிஃபரன்ஸை வாங்குவது ஒரு சவாலாக இருக்கின்றது. இப்படியான பேசிக்காக குறிப்பிட்ட வருத்தங்களை மட்டும் சௌகரியங்கள் ஒரு நோய் இருக்கு.

நிகழ்ச்சிகளின்

Something.

சந்திக்கலாம் அந்த விளக்கத்தோடு.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புதுமுதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்கிருந்தாலும் கேட்டு மகிழலாம். சூரிய வெளிச்சம் மிக்க ஜூலை மாதத்தின் நிறைவு நாளை நாங்களும் ஆரம்பித்திருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை வேறு லாங் வீக்கெண்டை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு முக்கியமான நாளுக்கும் கூட நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். காலை 9 மணி 1 நிமிடம் 12 மணி வரைக்கும் இன்றைய நாளிலும் நேற்று இன்று நாளை கேட்க போகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். ஜூலை மாதமும் இன்றோடு நிறைவு பெறுகின்றது. ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இன்றைய நாள். ஜூலை 31 பிறந்த நாள், திருமண நாள், சில நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். முக்கியமாக கோடைக்காலத்தின் ஒரு முக்கியமான காலப்பகுதியில் வருகின்ற நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்களையும் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். எனவே கொண்டாட்டமான விடுமுறை நாட்களாகவும் கூட தொடர்ந்து வரக்கூடிய இந்த நாட்கள் தொடரட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து முனைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9 மணி 7 நிமிடமாக இருக்கின்றது. நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்ற இந்த இனிய காலை இப்பொழுதில் ஒரு குட்டி சிந்தனையும் கூட நாங்கள் பார்க்கலாம். தெரிந்ததை தெளிவாக பேசுங்கள், தெரியாததை தெரியாமல் கூட பேசி விடாதீர்கள் என்பதை ஒரு எச்சரிக்கையாக தான் இந்த சிந்தனையை சொல்லுகின்றது. உங்களுக்கு சரியாக தெரிந்த விடயங்களை ஒரு விவாதம் நடக்கின்ற போதோ அல்லது மற்றவர்களுக்கு மத்தியிலோ மிக தெளிவாக தன்னம்பிக்கையோடு நாங்கள் எடுத்து சொல்வதற்கு தெரிந்து வைத்துக் கொள்ளுதல் மிக மிக அவசியமாகின்றது. எனவே தெளிவான பேச்சு என்பது பலரை மாற்றக்கூடியதாக இருக்கும். நல்ல வழியிலே சரியானதை நாங்கள் சரியாக சொல்வதற்கு கற்றுக்கொள்ளுதல் அவசியம். தயக்கம் இல்லாமல் அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு துணிச்சலும் எங்களிடம் இருத்தல் என்பது அவசியமாகின்றது. ஆனால் தெரியாத ஒரு விடயத்தை தெரிந்தும் கூட நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லிக்கூட இந்த ஒரு சிந்தனை அழகாக சொல்லி நிற்கின்றது. தெரியாததை நாங்கள் சொல்லுகின்ற போது அதன் மூலமாக மற்றவர்கள் தவறாக பல சமயங்களில் வழி நடத்தப்படுவார்கள். ஒரு தவறான செய்தியை நாங்கள் பரப்பக்கூடியவராக மற்றவர்களுக்கு தொடர்ந்து கடத்தக்கூடியவராக நாங்கள் இருத்தல் கூடாது என்பதை சொல்லுகின்றது இந்த சிந்தனை. தெரியாததை தெரியாமல் கூட பேசி விடாதீர்கள். தெரியாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில் அல்லது மற்றவர்களுக்கு முன்பு அதை நாங்கள் ஒப்புக்கொள்வதில் எந்த விதமான ஒரு அவமானமும் எங்களுக்கு இல்லை. ஒன்றை தெரியாது என்று சொல்லுகின்ற போதுதான் அது தொடர்பாக புதிய விடயங்கள் எங்களிடம் வந்து சேரும். மற்றவர்கள் தங்களுக்கு தெரிந்த அந்த விடயம் தொடர்பாக எங்களுக்கு பல தகவல்களை பகிர்வதற்கும் கூட தயாராக இருப்பார்கள். எனவே புதியதொன்றை அறிந்து கொள்வதில் தவறில்லை என்ற ஒரு மனப்பக்குவம் அப்போதும் எங்களிடம் இருத்தல் அவசியம் ஆகின்றது என்பதைத்தான் சொல்லுகின்றது. ஆனால் தெரிந்ததை தெளிவாக பேசுவதற்கும் நாங்கள் கற்றுக்கொள்ளுதல் அவசியம். அதே மாதிரி தெரியாத விடயத்தை தெரியாமல் கூட பேசிவிடாமல் இருத்தலும் மிக மிக அவசியம் என்றொரு முக்கியமான சிந்தனையும் கூட நாங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு சிந்தனையாகவும் கூட இருக்கும் என்பதைத்தான் இந்த பொழுதிலே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. தெரிந்ததை தெளிவாக பேசுங்கள், தெரியாததை தெரியாமல் கூட பேசிவிடாதீர்கள் என்ற ஒரு சிந்தனையை இன்றைக்கு காலை பொழுதில் பார்த்திருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு அழகான ஒரு வெள்ளிக்கிழமையை போது நாங்கள் சந்திக்க தொடங்கி இருக்கின்றோம். காலை பொழுதிலேயே 20 வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் உணரப்படுகின்றது. என்று கூடிய வெப்பநிலையாக 27 இருக்கும். 31 டிகிரி செல்சியஸையே கூடிய உடல்நிலையாக நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இரவு வேலை 20 இருக்கும் வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் இரவு உடல்நிலையாகவும் கூட இருக்கும். இன்றைக்கு என்னவோ சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை மிக வெளிச்சமான ஒரு நாள். முகில் கூட்டங்கள் மிக குறைவாக அதிக வெளிச்சத்துக்கான சாத்தியத்தை உருவாக்கி இருக்கின்றது. ஆனால் வீக்கெண்டில் மழைக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்கின்றது. லாங் வீக்கெண்டில் மழை வரலாமா என்று சொல்லி நிறைய பேர் நாங்கள் நினைக்கின்றோம். ஆனாலும் கூட இயற்கைக்கு அது தெரியாது, மழையை தான் அதிகம் சொல்லப்படுகின்றது. 2 நாட்களிலும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் திங்கட்கிழமை செவிக்தே பரவாயில்லை, கொஞ்சம்தான் மழை தூரல் இருக்கலாம். ஆனால் வெளிப்புற நடவடிக்கைகளுக்கு உரியதாக சூரிய வெளிச்சத்தோடு திங்கட்கிழமை பகல் பொழுது இருக்கும். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் அதிகமான மழையைத்தான் பல இடங்களிலும் தரப்போகின்றன என்பதைத்தான் இந்த தகவல்கள் சொல்லுகின்றன. அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உங்களது லாங் வீக்கெண்ட் திட்டங்களை வகுத்து கொள்ளுங்கள் என்பது தொடர்பாகத்தான் சொல்லலாம். 8:42 இன்றைக்கு இரவு வேளை சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது. நாளைக்கு ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை காலையிலிருந்தே மழை தூரல் இருக்கலாம். சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் குறைவு. 24 வெப்பநிலையாகவும் 30 உணர்நிலையாகவும் இருக்கும். அதிக மழையிலே நாளைக்கு பகல் வரை தொடர்ச்சியான தூரலாக இருக்கலாமா, ஒரு 5 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை தூரல் நாளைக்கு சொல்லப்படுகிறது. அதிக மழை என்று சொல்லி பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமை தான் எதிர்வு கூறப்படுகின்றது. காலையிலிருந்தே கனமழைக்கான வாய்ப்புகளை தான் சந்திக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 10-15 மில்லிமீட்டர் காலை பொழுதில் இருக்கும். மதிய வேளை 5-10 மில்லிமீட்டரும் மாலை பொழுதில் இன்னும் ஒரு 5-10 மில்லிமீட்டரும் இரவு வேளையும் கூட 2-4 மில்லிமீட்டர் அளவிலான மழை. ஒட்டுமொத்தமாக ஒரு 25 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை பகல் வேளை மழை இருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது. வெப்பநிலையும் கூட ஒப்பீட்டளவில் குறைந்துதான் இருக்கும். 21 இருக்கும், 24 மட்டுமே கூடிய உடல்நிலையாக ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில் உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இப்போதைய தகவல்களின் அடிப்படையில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை நாங்கள் பார்ப்பதற்கான சாத்தியங்கள் குறைவு. திங்கட்கிழமை தான் மீண்டும் வெளிச்சத்துக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. வெப்பநிலை சற்று உயர்கின்றது. 23 வரை உயர்ந்து 28 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். செவ்வாய் 24-29 உணரப்படும். பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். புதன்கிழமையும் கூட மெயின்லி சனிதான். 25-32 வரை உணரப்போகின்றோம். வியாழக்கிழமை 26-34 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். அடுத்த வெள்ளி என்று சொல்லி பார்த்தால் சூரிய வெளிச்சம் இருக்கும். 25 வெப்பநிலையாகவும் 31 உணர்நிலையாகவும் இருக்கும் என்பதைத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. 9:12 இருக்கின்றது. இஸ்எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நம்மழிந்தே போ.

0: உங்கள் பயணங்களில் உடன் பெறும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயத்தில் ஆகஸ்ட் முதலாம் இரண்டாம் தேதிகளில் ஜோதி விழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் TTR Transport and TSN Express. இவன்ட் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பை வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், இன்னும் ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் முதலாம் தேதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமோ, சரிகமப ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்ன செந்தமிழ் மற்றும் கெனடிய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள் கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
1: ஃபார்முலா ஹோண்டாவில் ஜூலை 31 தேதி வரை டெமோ கிளியரன்ஸ் சேல். ஏராளமான தெரிவுகளில் நிறைந்துள்ள புதிய மற்றும் பாவித்த டெமோ வாகனங்களை விசேட ஆஃபர்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். இம்மாத 31 தேதி வரை மட்டுமே ஃபார்முலா ஹோண்டாவில் டெமோ கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. தவறவிடாமல் பயன்படுத்த அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் வெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் தேவஸ்தானம், பிரம்மோத்சவ விஞ்ஞாபனம் 2026. ஜூலை 24 வெள்ளி கொடியேற்றம், 30 வியாழன் வேட்டை திருவிழா, 31 வெள்ளி சப்பரம், ஆகஸ்ட் 1 சனி தேர் திருவிழா, 2 ஞாயிறு தீர்த்தம், 3 திங்கள் திருக்கல்யாணம். தீர்த்தோத்சவம் 960 பிரிஸ்கோ ரோட் பிக்கரிங்கில் லேக் ஆன்டாரியோவில் இடம்பெறும். அருள் ஜோதி சிவாலயம், 14-34 ஆரஞ்சு ப்ரூக் கோட், யூனிட் 10, பிக்கரிங். தொடர்புகளுக்கு 6479899943.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2 ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் புரொடக்ஷன் தரும் 2 ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
1: 416-900-4599. இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் காலை 9:25 ஆக இருக்கின்றது. எரிபொருள் விலையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் என்பதை இப்போது எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளைக்கு August 1 5% விலை குறைவு ஏற்படலாம் என்பதை தொடர்பான அவதானிப்புகள் தான் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு வந்து 1% மீண்டும் விலை 2% விலை உயர்வை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். ஆனால் நாளைக்கு வந்து 5% விலை குறையும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை கொஞ்சம் பார்த்தோம் சொன்னால், ஒருவன் வெஸ்ட் பவுண்டில் தாமதங்கள் குறைவாகவே இருக்கின்றது. போக்குவரத்திற்கு உகந்த நிலைமைகள் தான் பல இடங்களிலும் தென்படுகின்றன. வழக்கம் போல் இல்லாமல் அதிக தாமதங்கள் இல்லாத ஒரு காலை வேளையில் கூட சுமூகமான போக்குவரத்திற்கான நிலைமையை உருவாக்கி இருக்கின்றது. வெஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் பேபி அவினியூவை அண்மித பகுதியில் தான் குறைந்த தாமதங்கள் லெஸ்லி ஸ்ட்ரீட் பகுதியில் இருந்து எதிர்கொள்ளப்படுகின்றன. அதிலும் எக்ஸ்பிரஸில் தான் தாமதங்கள் தென்படுகின்றன. அதுக்கு பிறகும் அதிக தாமதம் இல்லாமல் ஹைவே 400 வரைக்கும் செல்லக்கூடியதாக இருக்கும். ஹைவே 400 இருந்து மார்டின்கோ ரோட் வரைக்கும் தாமதங்கள் சற்று அவதானிக்கப்படுகின்றன. 401 ஈஸ்ட் பவுண்ட் வந்து ஹைவே 47 முன்னரான பகுதிகளில் தாமதங்கள் சற்று அதிகமே இருக்கின்றது. அதற்கு பிறகு மார்டின்கோ ரோட் பகுதியில் தாமதங்கள் தணிகின்றன. ஹைவே 400 வரைக்குமே குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்ற நிலை ஈஸ்ட் பவுண்டில் இருக்கின்றது. கீழ் ஸ்ட்ரீட்டில் இருந்து சற்று தூரம் குறைந்த தாமதங்கள் கலெக்டர்ஸில் நிலவுகின்றது. தொடர்ந்து பயணிக்கையில் யங் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களிலிருந்து டிவிபி வரைக்கும் தாமதங்களை நீங்கள் சற்று எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதிலும் பேபியூவை அணித பகுதியில் கலெக்டர்ஸில் தாமதங்கள் குறுகிய தூரம் அதிகம் இருக்கக்கூடிய நிலைமையும் தென்படுகின்றது. டிவிபியை பொறுத்தளவில் சவுத் பவுண்ட் 401 இருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. குறைந்த தாமதங்கள் தான் தொடர்ந்து எக்லிங்டன் வரைக்கும் காணப்படுகின்றன. சவுத் பவுண்டிலும் பார்க்க இப்போது நோர்த் பவுண்டில் தான் சற்று அதிக தாமதங்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேலையின் சொல்லி பார்த்தால் டான் மில்ஸ் தாண்டிய இடங்களிலிருந்து தாமதங்கள் அதிகம் காணப்படுகின்றன. யோக் மில்ஸ் ரோட் வரைக்குமே டிவிபி நோர்த் பவுண்டில் வாகன நெரிசல்கள் இடையிடையில் கொஞ்சம் தணிந்தாலும் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமைதான் இப்போது நீடிக்கின்றது. 404 பொறுத்தளவில் சவுத் பவுண்டில் பெஞ்ச் தானிய இடங்களில் தாமதங்கள் காணப்படுகின்றன. 401 அண்மித்த பகுதியில் சற்று அதிகமான நிலையிலும் கூட வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது என்பது தொடர்பாகவும் இப்போதைய போக்குவரத்து நிலைமைகளையும் கூட நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். லாங் வீக்கெண்ட் வர இருக்கின்றது. வெளிப்புற திட்டங்கள் இருக்கும். வீக்கெண்டுக்கு வந்ததும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு அதிக மழை பல இடங்களிலும் எதிர்கூறப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. ஆனால் இன்னும் ஒரு விடயத்தையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆன்டாரியோவிலும் வேறு இடங்களிலும் கனடாவை பொறுத்தளவிலும் சரி அமெரிக்காவின் ஒரு சில இடங்களிலும் சரி இப்போது காட்டுத்தீ பரவல் வந்து அதிகம் காணப்படுகின்றது. வெஸ்டர்ன் நார்த் அமெரிக்கா இந்த பகுதியில் தானும் இந்த வைல்ட் ஃபயர்ஸ் வந்து இப்போது அதிகம் பரவியிருப்பதன் காரணமாக அந்த காட்டுத்தீயின் மூலமாக உருவாகி இருக்கக்கூடிய புகை மூட்டம் மீண்டும் வரப்போகின்றதாம். இந்த வீக்கெண்டிலும் ஒன்டாரியோவின் பல இடங்களிலும் புகை மூட்டத்தை நாங்கள் காணக்கூடிய நிலைமைகள் இருக்கும் என்பதைத்தான் இந்த காலநிலை தொடர்பான தகவல்கள் சொல்லுகின்றன. ஒன்டாரியோவின் பெரும்பாலான இடங்களில் ஸ்மோக்கி ஸ்கைஸும் கூட நாளைக்கு இருக்கலாம். லாங் வீக்கெண்ட் கிட்டத்தட்ட இந்த நிலைமையில் தான் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியா, வாஷிங்டன் மற்றும் ஒரிகன் போன்ற இடங்களிலும் கூட காட்டுத்தீ பரவல் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த புகை மூட்டம் வந்து கிரேட் லேக்ஸின் ஊடாக நகர்கின்றது. எனவே இந்த நிலையில் தான் கண்கவர் சூரிய அஸ்தமனத்தை நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். சிவப்பு நிறத்திலே அழகாக காணப்படக்கூடிய அந்த சூரிய அஸ்தமனமும் கூட எங்களுக்கு தென்படக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. வெஸ்டர்ன் நார்த் அமெரிக்காவின் பல இடங்களிலும் நூற்றுக்கணக்கான காட்டுத்தீ பரவல் சம்பவங்கள் வந்து இந்த வாரத்தில் அவதானிக்கப்பட்டிருக்கின்றன. சதர்ன் பிரிட்டிஷ் கொலம்பியா, ஈஸ்டர்ன் வாஷிங்டன், ஒரிகன் போன்ற இடங்களில் எல்லாம் அதிக தீ பரவல் நிகழ்வுகள் நிகழ்ந்திருப்பதன் காரணமாக இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து ஒரு அப்பர் லெவல் ஸ்மோக்கை உருவாக்கி இந்த கிரேட் லேக்ஸுக்கு மேலே மிக உயர்வான பகுதியில் அந்த புகை மூட்டம் வந்து சேர்ந்து அதுக்கு பிறகு அது பயணிக்கின்றது பல இடங்களுக்கும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். எனவே ஒரு ஹேசி ஸ்கைஸ் வந்து மீண்டும் வருகின்றது. நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கின்றோம். ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ஒன்டாரியோவில் மிக அதிகமாகவே புகை மூட்டம் சூழ்ந்த நிலைமை இருந்திருக்கின்றது. அது மாதிரி இல்லாவிட்டாலும் கூட கொஞ்சம் ஒரு ஸ்மோக்கியான அந்த ஹேசி ஸ்கைஸை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் வீக்கெண்ட் 2 கூட சனி ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு மழை வந்து சொல்லப்படுவதன் காரணமாக 2 பெய்யக்கூடிய அந்த மழையின் காரணமாக எங்களது வளிமண்டலத்தின் அப்பர் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு புகை வந்து மேற்பரப்புக்கு கொண்டு வரக்கூடிய சாத்தியமும் இருக்கின்றதாம் மழையின் காரணமாக. எனவே ஏர் குவாலிட்டியும் அதன் காரணமாக பாதிப்படையலாம். கொஞ்சம் தரம் குறைவாகவே இருக்கும். லோ டு மாடரேட் ஏர் குவாலிட்டி தான் இருக்கக்கூடிய சாத்தியங்கள்
சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அதையெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். வெளிப்புற நடவடிக்கைகளை திட்டமிடுகின்ற போது என்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. 9:30 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒளிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் ட்ரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: கோடை வெயிலை Ajax மிட்சுபிஷியின் ஹாட்டான டீலருடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ESKலை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10 இயர் வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3 இயர் லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 free oil changers. லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 437-860-7002.
3: ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கமன் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷாட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719. 437-243-1719.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித்இன் 24 hours, ஃபண்டட் வித்இன் 72 hours.
5: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்துக்கும் ஓர் பெயர்.
6: மோர்கேஜ் சொல்யூஷன், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.ca.
7: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில், வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, Scarborough. Pharmacy and Mechanical சந்திப்பில். 416-731-7044. Celesi.ca.
8: காற்றில் பரவும் இசை போல. East FM.

0: செல்லும் என் எண்ணங்கள்.
1: பாட்டுக்கரு பண்பலை 102.7
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal anithu trim 2026 Nissan Kicksum 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarengal anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 437-263-2394-416-289-9993.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 4168210462-416-816-2121-0462-4162-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462- வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
3: பத்து ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட்ரன்ஸ் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகலவிதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
5: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307, 6474780144.
1: MJS Gold House.
6: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
1: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பண பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTE ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630
1: MJS Gold House.
6: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
7: அன்பு தமிழ் மக்களே, நான் SM சுரேந்தர் பேசுறேன்.
8: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தில்
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி
8: பூவே.
7: எப்பொழுதும் கேளுங்க மகிழ்ச்சி.

ராஜரிஷி திரைப்பட பாடல்கள் கேட்டிருக்கின்றோம். காலை 9:51 ஆகி இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெள்ளிக்கிழமையின் வெளிச்சம் நிறைந்த உற்சாகமான காலை பொழுதில் இந்த வேளையில் ஒரு முக்கியமான சிந்தனை ஒன்றை தான் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பு நடந்திருக்கின்ற ஒரு சம்பவம், ஐரோப்பாவை மன்னிக்கவும் ஜாம்பியாவை சேர்ந்திருக்கின்ற ஒரு பெண் வழக்கறிஞர், கருப்பின பெண் வழக்கறிஞர், தனது செல்ஃபி அந்த படம் ஒன்றை அவரது சமூக வலைதளத்திலே அவர் பகிர்ந்திருந்தாராம். அவரது முகத்தோற்றம் தொடர்பான விமர்சனங்கள் அந்த படத்தை தொடர்ந்து மிக மிக அதிகமாகவே வெளிவர தொடங்கி இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான அவமானகரமான கருத்துக்கள் அவரது தோற்றம் தொடர்பாக மிக மிக அதிகமாகவே தொடர்ந்து சொல்லப்பட்டிருந்தன. அவரது உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி அவருக்கு அட்வைஸ் கொடுத்தார்களாம், இந்த மாதிரியான விமர்சனங்கள் எதிர்மறையாக வருகின்றது, எனவே நீ கண்டிப்பாக இந்த புகைப்படத்தை சமூக வலைதளங்களிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று சொல்லி பலர் அவருக்கான அறிவுரையை சொன்னாலும் கூட அவர் விடாப்பிடியாக இருக்கின்றார். அந்த பதிவை நீக்குவதற்கும் கூட அவர் மறுக்கின்றார். அதே நேரம் மிக மகிழ்ச்சியோடு அவர் தனக்கான அந்த விமர்சனங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு என்ன சொல்லுகின்றார் என்பதுதான் எங்களுக்கான முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. நான் அனைவரின் அழகு கருத்துக்கும் அவர்களது அழகு தொடர்பான எதிர்பார்ப்புகளுக்கும் பொருந்த வேண்டிய அவசியம் இல்லை. அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. என் மீது வீசப்படக்கூடிய இந்த விமர்சனங்கள் என்னை எந்த அளவிலும் பாதிக்கவும் இல்லை. நான் என்னை மிகவும் நேசிக்கின்றேன். எப்போதும் நான் நானாகவே இருப்பேன் என்று சொல்லி அவர் கூறிய அந்த பதில் உலகம் முழுவதுமே பலருக்கு நம்பிக்கையை தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடியதாகவும் கூட இருந்திருக்கின்றது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். எப்போதும் நாங்கள் நாமாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுதல் என்பது மிக மிக அவசியமாகின்றது என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. நாம் நாமாக இருப்பதே மாபெரும் சாதனை என்பதை எமர்சன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரும் அறிஞர் எப்போதும் சொல்லுவாராம். மனிதனின் உண்மையான வெற்றியே அதுதான் என்பதுதான் அவரது உறுதியான கருத்தாகவும் கூட இருக்கின்றது. 1000 விமர்சனங்கள் வந்தாலும் என் மனம் சொல்வதைத்தான் நான் கேட்பேன். எப்போதும் நான் நானாக இருப்பேன் என்று சொல்லி உறுதியோடு நிற்பது மிக மிக கடினமான ஒரு விடயம்தான். இருந்தாலும் கூட நாங்கள் நாமாக இருக்கின்ற போதுதான் எங்களது அந்த தனித்துவத்தை எங்களால் வெளிப்படுத்த முடியும். ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மாறிக்கொண்டே இருப்போமாக இருந்தால் கடைசியில் நாங்கள் யார் என்ற ஒரு கேள்வியே எங்களிடமே எழுந்துவிடக்கூடியதாகவும் கூட இருக்கும். அதுக்கு நாங்கள் எப்போதும் அனுமதித்து விடக்கூடாது என்பதையும் இன்றைய முக்கியமான ஒரு சிந்தனையாகவும் கூட சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவம் இருக்கின்றது. அவரது உடல் செயல் சிந்தனை மற்றும் குணத்தில் அந்த தனித்துவம் அப்போதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். தனக்கு தானே உண்மையாக இருப்பது மிக மிக முக்கியமானது. அதனுடைய அவசியத்தை பற்றியும் அதனால் விளையக்கூடிய நன்மைகளை பற்றியும் தொடர்ந்து சொல்லப்படுகின்றது. உடை அணிவதில் தொடங்கி நாங்கள் படிக்கக்கூடிய படிப்பு அல்லது செய்யக்கூடிய வேலை, நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய

இதம் என்று சொல்லி எல்லாவற்றையும் விமர்சிப்பதற்கு பலர் காத்திருப்பார்கள். எனவே அதை நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு எங்களை தொடர்ந்து மாற்றிக்கொண்டிருக்கின்ற போது எங்கள் மீதே எங்களுக்கு ஒரு பிடிப்பு இல்லாமல் போகும், ஒரு வெறுப்புணர்வு மனதுக்குள்ளே ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே நமக்கு பிடித்த மாதிரி நாங்கள் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுதல் அவசியமாகின்றது. அதுதான் ஒரு தனித்த மனிதனுக்கான எல்லையற்ற சுதந்திரத்தையும் கூட அளிக்கின்றது என்பதும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் பிறர் என்ன செல்வார்கள், அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி எண்ணியே தங்களது வாழ்நாளில் பெரும்பகுதியை கடந்து விடுகின்றார்கள். இது வந்து ஒரு வேடிக்கையான உண்மையாகத்தான் சொல்லப்படுகின்றது, ஒரு கவலைப்படத்தக்க ஒரு உண்மை என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். தங்களுக்கு பிடித்ததை கூட செய்யக்கூட அவர்கள் எப்போதும் தயக்கத்துடனே இருப்பார்கள். நமக்கு நாமே உண்மையாக இருக்கின்ற போது அது வந்து அதிக திருப்தியையும் மன அமைதியையும் எங்களுக்கு தருகின்றது. பிறருக்காக நாங்கள் பாவனை செய்கின்ற போது அது வந்து மன அழுத்தத்தையும் அதிருப்தியையும் தான் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். எனவே உண்மை தன்மையோடு நாங்கள் இருக்கின்ற போது அது உள்ளத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் எப்போதும் தந்து கொண்டே இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லுகின்றார்கள். நாங்கள் நாமாக இருக்கின்ற போதுதான் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே எங்களோடு ஒத்து போகக்கூடியவர்கள் எங்களோடு தொடர்ந்து இந்த வாழ்க்கை பயணத்தில் பயணிப்பார்கள். இல்லை, அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் எங்களோடு தொடர்ந்து பயணிக்காமல் அவர்கள் விலகி செல்லக்கூடியதாகவும் இருக்குமானால் நாங்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் என்று சொல்லி எப்போதும் மற்றவர்களுக்கு எங்களது தனித்துவமான செயல்களின் மூலமாகவும் நடத்தைகளின் மூலமாகவும் கூட சொல்லிக்கொண்டே இருத்தல் அவசியம் ஆகின்றது. இது வந்து மிக முக்கியமான ஒரு விடயமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எங்களை எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிக்காட்ட தெரிந்து வைத்திருதல் தான் தன்னம்பிக்கையும் கூட அதிகரிக்கின்றது என்பதும் கூறப்படுகின்றது. வெவ்வேறு மனிதர்களின் கருத்துக்களை பற்றி கவலைப்படாமல் இருப்பதும் நம்மை நாமே அப்படியே ஏற்றுக்கொண்டு நடப்பதும் எங்களது தன்னம்பிக்கையை அதிக அளவில் வளர்க்கின்றது. இதனால் நமது திறன்களை நாங்களே மதிக்க கற்றுக்கொள்ளுகின்றோம். எனவே எங்களது சிறந்த இலக்குகளை தொடரவும் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளவும் இது பெரும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் எங்களுக்கு வழங்குகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் நாங்கள் எப்போதும் உண்மையாக இருக்கின்ற போதுதான் எங்களது பலத்தையும் சரி பலவீனத்தையும் சரி அறிந்து கொள்ள முடியும். இது வந்து ஒரு சுய விழிப்புணர்வு வளர்ச்சிக்கும் சுய மேம்பாட்டிற்கும் பெரும் உதவியாகவும் கூட இருக்கின்றது என்று சொல்லித்தான் இங்கு நாங்கள் முக்கியமான ஒரு சிந்தனையை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. எங்களது சுயத்தை உண்மையாக வழிகாட்டும் போது எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் நடித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமானவர்கள், ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்கும் கண்ணோட்டங்களுக்கும் இன்னொருவரிடம் இருந்து நாங்கள் அவை வந்து வேறுபட்டதாகவே இருப்பதை நாங்கள் எப்போதும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே ஒருவருக்கு பிடித்தது இன்னொருவருக்கு பிடிக்காமலும் கூட இருக்கலாம். எனவே மற்றவர்கள் தொடர்பான மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு விமர்சனங்களை நாங்கள் ஏற்கலாம் ஏற்காமல் விடலாம். ஆனால் அதற்கேற்ற வகையில் நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டே இருத்தல் என்பது அவசியம் இல்லை. நாங்கள் நாங்களாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுதல் அவசியம் என்பது தொடர்பாக முக்கியமான சிந்தனையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்கின்றோம். 9:57 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேரம் காலை 10:01 இஸ்டெஃபெமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இஸ்டெஃபெம் தொடர்புகளுக்கு 416-842-4212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். இஸ்டெஃபெம் 102.7@gmail.com அவருடைய இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃபெம் தமிழ், யூடியூப்பில் இஸ்டெஃபெம் 102.7. எரிபொருள் விலையில் ஒரு நல்ல மாற்றம் நாளைக்கு இருக்கும். ஒரு ஆகஸ்ட் மாதம் 1st சதங்கள் விலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளே நாளில் 23 இப்போதைய வெப்பநிலை 28°C உணர்கின்றோம். இன்றைக்கு என்னவோ சூரிய வெளிச்சம் நிறைந்துதான் இருக்கின்றது. ஆனால் லாங் வீக்கெண்டின் 2 சனி ஞாயிற்றுக்கிழமைகள் மழை அதிகம் இருக்கக்கூடிய 2 இதற்கு கூறப்படுகின்றன. இன்று முழுவதுமே வெளிச்சம் நிறைந்திருக்கும். 8:42 தான் இன்று சூரிய அஸ்தமனம் இதற்கு கூறப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 25 நாங்கள் இப்போது பகல் பொழுதில் இழந்திருக்கின்றோம் என்பதைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 8:42 என்ற சூரிய அஸ்தமனம் இதற்கு கூறப்படுகின்றது. முழுமையாகவே சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். பகல் வேளை 28 வரை வெப்பநிலை உயர்ந்து 32 உணரப்போகின்றோம். இரவு பொழுதில் 20-22 இரவு நுழையாக உணரப்படும். இன்று இரவு பொழுதிலே, அதாவது நள்ளிரவு தாண்டிய வேளையிலேயே மழை தூர தொடங்கலாம் என்பது கூறப்படுகின்றது. நாளைக்கு சனிக்கிழமை காலையிலிருந்தே மெல்லிய தூறல் தொடர்ந்தே இருக்கும். சூரிய வெளிச்சம் தென்பட போவதில்லை என்பதைத்தான் தகவல்கள் சொல்கின்றன. 5 mm அளவிலான மழை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றன. நாளைய தினம் சனிக்கிழமை 24°C வெப்பநிலை உயர்ந்து 31°C நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைதான் கடும் மழைக்கான வாய்ப்புகள் எதிர்வு கூறப்பட்டிருப்பதை கவனத்திலே எடுத்துக் கொள்ளுங்கள். அதிக மழையை தரக்கூடிய அந்த ஸ்டோம்ஸ் வந்து பல இடங்களிலும் இருக்கும் என்பது சொல்லப்படுகிறது. காலையிலிருந்தே 10-15 mm, மதிய வேளை 5-10 mm, மாலை பொழுதிலும் 5-10 mm, 20 பொழுதில் 2-4 mm அளவிலான மழையை நாங்கள் பெறப்போன்றோம். 25-35 mm வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு மழையை கொண்டு வரலாம். 2 சூரிய வெளிச்சம் இருக்க போவதில்லை என்பதைத்தான் காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. திங்கட்கிழமை மீண்டும் வெளிச்சத்தோடு இருக்கும். சிவிக் டே ஹாலிடே. அன்றைய தினம் 23 வெப்பநிலை 28°C உணரப்போன்றோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து வெப்பநிலையும் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். 21-24 வரை தான் உணரப்படும். அடுத்த செவ்வாய்க்கிழமை 24-29 உணரப்போன்றோம். பிரதானமாக வெயில் இருக்கும். புதன்கிழமை 25-32 வரை உணரப்படும். அன்றைக்கும் கூட சூரிய வெளிச்சம் தான் பிரதானமாக நிறைந்திருக்கும். வியாழக்கிழமை 24-34 உணரப்போன்றோம். அடுத்த வெள்ளி 24-31 வரை உணரலே இருக்கும். சூரிய வெளிச்சத்தையும் காணலாம். வார நாட்களில் வெளிச்சம் எதிர்ப்பு கூறப்படுகின்றது. ஆனால் வீக்கெண்டில் தான் மழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே சொல்லப்படுகின்ற ஒரு எதிர்ப்பு கூறலை தான் இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய முதன்மையான செய்தியாக ஹமாஸ் வந்து முதல் தடவையாக அதன் ஆயுதங்களை களைவது தொடர்பான ஒரு ஒப்புதலை கொடுத்திருக்கின்ற ஒரு செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முக்கியமான ஒரு தகவலை பகிர்ந்திருக்கின்றார். ஹமாஸ் வந்து கம்ப்ளீட் டிசார்மென்ட், அதற்கு ஒரு ஒப்புதலை அளித்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. முழுமையான நிராயுத பாணியாக்குவதற்கான ஒப்பந்தம் ஹமாசுடன் இப்போது எட்டப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுவதாகவும் இப்போதைய செய்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஹமாஸ் வந்து இது தொடர்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை வெளியிட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. இஸ்ரேல் வந்து எல்லா விதமான ஆக்கிரமிப்புகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து காசாவிலிருந்து வெளியேறுவதை பொறுத்து தான் தங்களது ஹெவி வெப்பன்ஸை ஒப்படைக்க முடியும் என்று சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்டில் ஹமாஸ் தெரிவித்திருப்பதையும் கூட இப்போதைய முக்கிய தகவலாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த விடயம் தொடர்பாக இஸ்ரேல் இன்னமும் எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. அதே நேரம் இந்த ஒரு ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் வந்து ஒப்புக்கொள்ளாவிட்டால், அதாவது ஹமாஸ் தெரிவிப்பது மாதிரி காசா பகுதியிலிருந்து முழுமையாகவே இஸ்ரேல் வெளியேறுவதற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள், அல்லது இந்த விடயம் தொடர்பாக சற்று அவர் கோபமடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது என்பதை அமெரிக்க அதிகாரிகள் இப்போது சுட்டிக்காட்டியிருப்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வியாழக்கிழமை இரவு இந்த ஒப்பந்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். காசா இறுதியாக ஒரு புதிய பாலஸ்தீனிய அரசாங்கத்தால் ஆளப்படும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம் என்பதையும் கூட அவர் அறிவித்திருக்கின்றார்.
கடந்த அக்டோபர் மாதத்திலேயே இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் காசா சீஸ்ஃபயர் பிளான் தொடர்பாக அறிவித்திருந்தது. அதில் தான் இந்த ஹமாஸிலிருந்து ஆயுத களைவு அதுவும் கூட அந்த இரண்டாவது ஃபேஸில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரைக்குமே ஹமாஸ் வந்து ஆயுத களைவுக்கான ஒப்புதலை வழங்கவில்லை. எனவே இந்த நிலையில் தான் இப்போது ஆயுதங்களை களைகின்றமை தொடர்பாக ஹமாஸ் ஒப்புதல் அளித்திருப்பதாகத்தான் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் என்பதையும் கூட இங்கே பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த காசா பகுதிக்குள் சர்வதேச செய்தியாளர்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் கூட இப்போதும் தொடர்ந்து நீடிப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த போர் தொடங்கிய காலத்திலிருந்தே இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்ட் வந்து காசாவுக்குள் நுழைவதற்கு இஸ்ரேல் தடை விதித்திருப்பதாகவும் கூட தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கேபினட் மீட்டிங்கையும் கூட கூற்றுகின்றார் என்பது தொடர்பாகவும் கூட இப்போது இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே அதுக்கு பிறகு மேலதிகமான விடயங்கள் இது தொடர்பாக வெளியிடப்படும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகளையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த போர்டு ஆஃப் பீஸ் என்று சொல்லி ஒரு முக்கியமான ஒரு நிர்வாக குழு தொடர்பான அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது. கடந்த செப்டம்பர் மாதத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த போர்டு ஆஃப் பீஸ் தொடர்பாக அறிவித்திருந்தார் என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அது என்ன செய்யும் என்று சொல்லி பார்த்தால், காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடந்து வரும் இந்த 2 ஆண்டு கால போரை முடிவுக்கு கொண்டு வர அந்த போர்டு ஆஃப் பீஸ் வந்து பெரிதும் உதவி செய்யும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் சேதமடைந்திருக்கக்கூடிய காசா பகுதிக்கான புனரமைப்பு பணிகளை மேற்பார்வையிடுவதையும் கூட அது செய்யும் என்பதையும் அப்போதே அறிவித்திருந்தார்கள் என்பதை இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அதுக்கு பிறகு வந்து இந்த போர்டு ஆஃப் பீஸை பொறுத்தளவில் காசாவை தாண்டி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மோதல்களையும் கூட அது கையாளக்கூடும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிறகு அறிவித்திருந்தார் என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போர்டு ஆஃப் பீஸின் சேர்மனாக டொனால்ட் ட்ரம்ப் அவர் தான் இருக்க போகின்றார். அவர் வாழ்நாள் முழுவதுமே அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய வகையில் தான் அது உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். யுனைடெட் ஸ்டேட்ஸ், இஸ்ரேல், சவுதி அரேபியா, கட்டார், பாகிஸ்தான் மற்றும் வெவ்வேறு நாடுகளும் கூட அதில் அங்கத்துவ நாடுகளாக இருக்கக்கூடிய தகவல்களும் பகிரப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அமெரிக்காவின் சில பாரம்பரிய நட்பு நாடுகள் இதில் சேருவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் ஏனைய நிரந்தர உறுப்பு நாடுகள் எதுவுமே இதில் பங்கேற்பதற்கான உறுதிமொழியையும் வழங்கவில்லை என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த போர்டு ஆஃப் பீஸின் முக்கியமான போர்டு எக்ஸிக்யூட்டிவ் போர்டு தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதில் US செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ இருப்பார். அதே நேரம் ஒயிட் ஹவுஸ் அட்வைசர் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் அவரது சன் இன் லோவாக இருக்கக்கூடிய ஜெரட் குஷ்னரும் கூட அங்கம் வகிக்கின்றார். US ஸ்பெஷல் என்வாய் ஸ்டீவ் விட்கோஃபும் கூட இருக்க போகின்றார் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் UKயின் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் டோனி பிளேயரும் கூட இந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்டில் அங்கம் வகிப்பார் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. வேர்ல்ட் பேங்க் பிரசிடென்ட் அஜய் பாங்கா அவரும் இதில் அங்கம் வகிக்க இருக்கின்றார் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டி இன்னும் சிலரும் கூட இந்த போர்டு ஆஃப் பீஸில் முக்கியமான உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு கூற முடிகின்றது. 10:10 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை வலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார், 6479826476 6479826476. நவீன இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீபா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீபா ஜுவல்லர்ஸ், மெரோஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: ஃபார்முலா ஹோண்டாவில் July 31 வரை டெமோ கிளியரன்ஸ் சேல். ஏராளமான தெரிவுகளில் நிறைந்துள்ள புதிய மற்றும் பாவித்த டெமோ வாகனங்களை விசேட ஆஃபர்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். இம்மாதம் 31 வரை மட்டுமே ஃபார்முலா ஹோண்டாவில் டெமோ கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. தவறவிடாமல் பயன்படுத்த அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
6: Mortgages, refinance, renewal, equity line of credit நை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
7: காப்ரோவில் இது வருகிறது. முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
8: தமிழர் நாள் திருவிழா.
7: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
9: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இசைஃபெக்ட் கேளுங்க.
10: East FM 102.7.

10:24 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெள்ளிக்கிழமை காலை வேளை துரம்பாள் பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. எஸ்எஃப்ஓகே விட்பி கேம்பஸ் நடத்தும் மாபெரும் ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ் ஓபன் ஹவுஸ் இன்று முதல் திங்கட்கிழமை வரை நடைபெறுகின்றது. 4 முதல் 18 வயது வரையிலான பிள்ளைகளும் அவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொள்ளலாம். கிரேட் 10, 11, 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் அல்லது படிக்க போகும் பிள்ளைகள் இருந்தால் இது மிகவும் பயன் தரும். 202 South Blair Street யூனிட் 6 விட்பியில் இன்று மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு திங்கள் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரையும் இந்த ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ் ஓபன் ஹவுஸ் இடம்பெறும். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். மேலதிக விவரங்களுக்கு 416-561-0374, 416-561-0374 அல்லது sfok.ca RSVP செய்யுங்கள். ஐஷா சில்க் வழங்கும் 4th anniversary மெகா சேல் நாளை முதல் திங்கட்கிழமை வரை பெருந்தொகையான புதிய வரவுகளுடன். அனைத்து ஆடை ஆபரண தெரிவுகளும் 30-50% ஆஃப். ஷல்வார்ஸ், சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைன் லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குத்தாஸ், இன்னும் பல. இந்த 4 நாட்கள் மாத்திரம் காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமி சில்க் சாரீஸ் ஃப்ரம் $60, ஆர்ட் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $20. மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறையுடன் ஐஷா சில்க் வழங்கும் 4th anniversary மெகா சேல். தொடர்புகளுக்கு 416-298-6116.

0: நாட்டுக்கரு பண்பலை
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்கள ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்கானிக்கல் மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
5: 416-461-6401.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ethuden food handler certificate, smart surf matum PTC license, ethuden city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
1: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயத்தில் ஆகஸ்ட் 1st, 2nd திகதிகளில் ஜோதி விழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் TTR Transport and TSN Express. இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பை வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், இன்னும் ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் 1st பயசின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் 2nd அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமோ, சரிகமப ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்ன செந்தமிழ் மற்றும் கெனடிய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
7: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34th விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அணையுங்கள். முரளி, 416-455-3514.
8: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்றீர்கள். காலை 10:38 ஆகியிருக்கின்றது. கென்யாவில் இருக்கக்கூடிய அம்போசேலி நேஷனல் பார்க், அங்கிருக்கின்ற கிமானா சாங்சுவரி மற்றும் குக்கு குரூப் ரேஞ்ச் ஏரியாஸ் போன்ற இடங்களில் அண்மையில் வந்து ஒரு 15 யானைகள் அடுத்தடுத்து உயிரிழந்திருக்கின்றன. இந்த அம்போசேலி நேஷனல் பார்க்கை பொறுத்தளவில் சதர்ன் கென்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய பூங்காவாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 392 ஸ்கொயர் கிலோமீட்டர் என்று சொல்லியிருக்கிறார்கள். 96,865 ஏக்கர்ஸில் பரந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பாதுகாப்பான வனப்பகுதி இப்போது 1,600 அதிகமான யானைகளுக்கான வாழ்விடமாக காணப்படுகின்றது. அங்கு வந்து யானைகளை தொடர்ந்து பாதுகாத்து அவற்றின் இனப்பெருக்கத்துக்கும் கூட உதவி செய்கின்றார்கள். யானைகள் வந்து அழிவை நெருங்கி இருக்கின்ற ஒரு உயிரினமாக மாறியிருப்பதன் காரணமாக அங்கு யானைகள் பெரிதும் பாதுகாக்கப்படுகின்றன. எனவே இந்த இடத்தில்தான் கடந்த வாரங்களில் 15 யானைகள் தொடர்ந்து உயிரிழந்திருக்கின்றமை தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் கென்யாவின் வைல்ட் லைஃப் சர்வீஸ் என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால், இந்த தக்காளி அதனை வளர்க்கக்கூடிய அந்த ஃபார்ம்ஸில் பயன்படுத்தக்கூடிய அந்த பெஸ்டிசைட்ஸை அவை உட்கொண்டது தான் அதற்கு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லி இப்போது இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த உயிரிழந்த யானைகளின் உடல்கள், அவற்றிலிருந்து சாம்பிள்ஸ் வந்து சேகரிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அது தொடர்பான பரிசோதனைகள் செய்யப்பட்டதில் பெரும்பாலானவற்றில் ட்ரேசஸ் ஆஃப் சயனைட் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த சயனைட் வந்து இந்த டொமேட்டோ ஃபார்மிங்கில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நச்சு ரசாயனமாக இருக்கின்றது. பூச்சிகளை அழிப்பதற்காக இவை பயன்படுத்தப்படுகின்றன. அதே நேரத்தில் யானைகளை கொல்லக்கூடிய போச்சர்ஸ், வேட்டைக்காரர்களும் கூட அந்த யானைகளை கொல்வதற்கு அந்த ரசாயனங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த சயனைடை பொறுத்தளவில் அது வந்து ஹைலி டாக்ஸிக் கெமிக்கல் என்பது எல்லோருக்கும் தெரியும். யானைகள் அவற்றை உட்கொள்ளுமாக இருந்தால் அவற்றினால் ஒன்றோ அல்லது 2 நாட்களுக்குள் அவை உயிரிழக்கும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் இந்த யானைகள் உயிரிழந்திருப்பதற்கான காரணம் இந்த சயனைட் கெமிக்கலாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இப்போது செய்யப்பட்டிருக்கின்ற பரிசோதனைகளின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அம்போசேலி நேஷனல் பார்க்கை அண்மைத்திருக்கக்கூடிய இந்த கிமானா டவுன் என்று சொல்லி பார்த்தால் அது கென்யாவில் இருக்கக்கூடிய ஒரு லீடிங் டொமேட்டோ ப்ரொடியூசிங் டவுனாகத்தான காணப்படுகின்றது. அதிகளவிலே தக்காளியை விளைவிக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் அது இருக்கின்றது. அதே நேரம் பல்வேறுபட்ட இந்த விவசாய ஆய்வாளர்கள் தங்களது ஆய்வு நடவடிக்கைகளையும் செய்யக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் இந்த பகுதியில் இந்த சயனைடை பயன்படுத்தக்கூடிய வழக்கம் ஏற்கனவே இருக்கின்றது என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. பல்வேறுபட்ட பரிசோதனைகளுக்காகவும், விவசாய பரிசோதனைகளுக்காகவும், அல்லது இந்த விவசாயம் செய்யப்படக்கூடிய இடங்களில் தக்காளி பயிர்களை பாதுகாப்பதற்காகவும் அந்த ரசாயனம் வந்து பயன்படுத்தப்படுகின்றமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் இன்னொரு வடிவம் கூட இங்கு பகிரப்பட்டிருக்கின்றது. இந்த கிமானா சரணாலயத்தில் சுற்றித் திரிந்த ஒரு பெரிய யானைகள் மந்தையை சேர்ந்திருக்கின்ற ஒரு யானையின் வயிற்றில் நிறைய தக்காளிகளையும் கூட நாங்கள் பரிசோதனையிலே கண்டுபிடித்திருக்கின்றோம் என்று சொல்லியும் கூட அவர் அந்த அதிகாரி, இன்வெஸ்டிகேஷனை செய்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தெரிவித்திருக்கின்ற நிலையில் இது வந்து ஒரு அக்ரோகெமிக்கல் பாய்சனிங்காக இருந்திருக்கலாம் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. வேளாண் ரசாயன நச்சுத்தன்மையைத்தான் இது குறிக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் யானைகளின் உயிரிழப்பை தாண்டி இந்த பாய்சனிங் வந்து கால்நடைகளுக்கும் கூட பரவலாம் என்று சொல்லித்தான் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன காரணம் என்று சொன்னால் அந்த பகுதியில் நிறைய கால்நடைகளும் கூட வளர்க்கப்படுகின்றனவாம். ஆடுகள் அல்லது மாடுகள் போன்றவற்றையும் கூட அந்த இடங்களில் பல பண்ணைகளில் வளர்க்கின்றார்கள் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே மேலதிகமான தாக்கங்களும் கூட ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் இப்போது அங்கு அவதானிக்கப்படுகின்றன என்பதை கூறியிருக்கிறார்கள். ஜூன் மாதம் 24 தேதியிலிருந்து ஜூலை மாதம் 24 தேதி வரையிலும் தான் அந்த அம்போசேலி நேஷனல் பார்க்கில் இந்த யானைகளின் உயிரிழப்புகள்
பதிவாகி இருந்தன என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த உயிரிழந்திருக்கின்ற 15 யானைகளில் 10 யானைகள் வந்து சயின்ஸ் ஆஃப் பார்ஷியல் பேரலைசிஸ் இருந்திருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே திடீரென்று அவை நடக்க முடியாமல் ஒரு முடக்குவாதம் ஏற்பட்டது மாதிரியான ஒரு நிலைமையை சந்தித்து தான் அவை உயிரிழந்திருக்கின்றன என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த உயிரிழப்புகளுக்கு பெரும்பாலும் ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து காரணமாக இருக்கலாம் என்று சொல்லித்தான் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதை தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு யானையின் உயிரிழப்பை அந்த ஒரு இனத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போது பல இடங்களிலும் இந்த யானைகள் கொல்லப்படுதல் குறைந்திருக்கின்றது என்று சொன்னாலும் திடீரென்று ஏற்படக்கூடிய இந்த மாதிரி பெரிய உயிரிழப்புகள் வந்து அவற்றுக்கான ஒரு பெரும் ஆபத்தை எடுத்து சொல்லக்கூடியவையாக இருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். கென்யாவில் வந்து விவசாயிகள் தங்களது விவசாய நிலங்களுக்குள் நுழைந்து பயிர்களை உண்ணக்கூடிய அந்த யானைகளுக்கு விஷம் வைத்து கொல்லக்கூடிய நிகழ்வுகள் இப்போதும் கூட பல இடங்களில் நடக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஜிம்பாப்வே அங்கு வந்து போர்ச்சர்ஸ் பல இடங்களிலும் யானைகள் நீரறந்தக்கூடிய நீர்நிலைகளிலும் சரி அல்லது வெவ்வேறு அந்த உப்பு தளங்களிலும் சரி சயனைட் அந்த நஞ்சு பொருளை வந்து கலந்து யானைகளை கொல்லுகின்றார்கள். அதுவும் கூட இப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட அந்த விடயம் தொடர்பான கவலைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அம்பசோலி ஈகோ சிஸ்டம் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து கென்யாவுக்கான மேஜர் சோர்ஸ் ஆஃப் டூரிசமாக காணப்படுகின்றது என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் மூலமாக இந்த சுற்றுலாத்துறையின் வருமானம் பெருமளவிலே உயர்ந்திருக்கின்ற நிலையில் அந்த அம்பசோலி நேஷனல் பார்க் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தின் அரசாங்கம் வந்து தங்களிடம் அந்த ஒரு பார்க்கை ஒப்படைக்க வேண்டும் என்பது தொடர்பாக தொடர்ந்து கோரி வருகின்றமையும் கூட இப்போது மேலதிகமான பதற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் அந்த மாவட்ட நிர்வாகம் அந்த வனவிலங்கு சரணாலயத்தின் அல்லது தேசிய பூங்காவின் கட்டுப்பாட்டை எடுப்பதை அந்த நாட்டின் நீதிமன்றம் வந்து இடைநிறுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் இப்போது பகிரப்பட்டிருக்கின்றன. 10:45 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 Rhythm 7 Entertainment Altona Group வழங்கு தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto
1: மீனாட்சி மீனாட்சி
0: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா மனு அனுராதா ஸ்ரீராம் வேல்முருகன் பிரியா ஜெர்சன் அஜய் கிருஷ்ணா ஸ்ருதி சேகர் ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவென்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள் டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com-க்கு செல்லுங்கள் ஹாட்லைன் 647-600-5297 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பூரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9
2: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம். August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா. August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா. 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா. 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா. August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா. 16 ஞாயிறு தீர்த்தம். 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம். August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம். 19 புதன் வைர மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560
3: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417 பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417
4: ஸ்காப்ரோவில் சரவண பவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில்

0: பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
1: என்ன யோசினை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் காலை 11:01 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி, யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை நாளைக்கு வந்து 5% குறையும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் வெளியிடப்படுகின்றன. சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு பகல் பொழுதுத்த நின்று நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். 25 வெப்பநிலை இப்போது 28 நிறப்படுகின்றது. 28 வரை வெப்பநிலை உயர்ந்து 31°C என்று கூடிய உடனடியாக உணர்ந்து கொள்ள போன்றோம். இரவில் 20 வெப்பநிலை நீடிக்கும். 22 இரவின் உடனடியாகவும் இருக்கும். தொடர்ந்து சூரிய வெளிச்சம் இருக்கும். 8:42 சூரிய அஸ்தமனம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. நள்ளிரவு தாண்டிய பொழுதில் மெல்லிய மழை தூர தொடங்கலாம். எனவே இன்று இரவில் தொடங்கக்கூடிய இந்த மழை வந்து தொடர்ச்சியாக வரது 2 இருக்க போன்றது. லாங் வீக்கெண்டையும் நாங்கள் சந்திக்க போன்றோம். ஆகஸ்ட் மாதத்தின் மிக முக்கியமான நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்களாக இருந்தாலும் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் மழை தூரலோடு இருக்க போகின்றன. அதிலும் சனிக்கிழமை தூரல் என்று சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை கனமழைக்கான வாய்ப்புகளைத்தான் நாங்கள் சந்திக்கின்றோம் என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். சிவிக் டே திங்கட்கிழமை சூரிய வெளிச்சத்தோடு இருக்க போகின்றது. நாளைக்கு சனிக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் புத்தம் புதிய மாதமும் ஆரம்பிக்கின்றது. இன்றோடு நாங்கள் ஜூலை நிறைவு செய்து ஆகஸ்ட் மாதத்துக்குள் நாளைக்கு நுழைய போகின்றோம். நாளையில் காலையிலிருந்து மழை தூரல் இருக்கும். 24 வெப்பநிலை 30 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சத்தை நாங்கள் பார்ப்பது மிக அரிதானதாகத்தான் இருக்கும். பெரும்பாலும் இல்லை என்று சொல்லித்தான் எல்லா இடங்களிலும் அந்த எதிர்ப்பு கூறல் தரப்பட்டிருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 15 mm வரைக்கும் கூட மழை இருக்கலாம். மதிய பொழுதில் தண்ட ஸ்டோம் 10 mm வரைக்கும் இருக்கும். மாலை பொழுதிலும் கூட 5-10 mm தண்ட ஸ்டோம் எதிர்ப்பு கூறப்படுகின்றது. இரவிலும் லேசான மழை 2-4 mm வரைக்கும் இருக்கலாமாம். 25-35 mm வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த நாளில் மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றன. வெப்பநிலையும் சற்று சரிந்துதான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 21 இருந்தாலும் 24 மட்டுமே கூடிய உடனடியாக உணர்ந்து கொள்ள போகின்றோம். எதிர்வரும் திங்கட்கிழமை 23-28 உணரப்படும். வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்த செவ்வாய் 24-29 உணரப்படும். பிரதானமாக வெயில் இருக்கும். அடுத்த புதன் 25-32 வரை உணரப்போகின்றோம். அன்றைக்கும் பிரதானமாக வெயில் தான் நிறைந்திருக்கும் என்பது தொடர்பான தகவல்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்பெயின் அந்த நாடு வந்து காட்டுத்தீ பரவலை தொடர்ந்து சந்தித்திருக்கின்றது. அதிக வெப்பம் இந்த முறை ஐரோப்பாவின் பல இடங்களையும் பாதித்திருக்கின்ற நிலையில் ஸ்பெயினும் கூட மிக அதிக அளவிலான காட்டுத்தீ பரவி இருக்கின்ற ஒரு இடமாக மாறி அந்த சவாலை எதிர்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான சவாலும் இப்போது ஸ்பெயின் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவாலாக இருக்கின்றதாம். கடந்த ஒரு 24 மொரோக்கோவில் இருந்து ஸ்பெயினின் வட ஆப்பிரிக்க பகுதியாக இருக்கக்கூடிய செயூட்டா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிக்குள் கிட்டத்தட்ட 49,000 புலம்பெயர்ந்தவர்கள் நுழைந்திருப்பதாக இப்போது ஸ்பெயினின் அதிகாரிகள் ஒரு மதிப்பீடு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் வியாழக்கிழமை 1,000+ அந்த கடல் பகுதியின் ஊடாக நீந்தி நகரத்திற்குள் நுழைவதை காட்டக்கூடிய வீடியோஸும் அல்லது புகைப்படங்களும் கூட நிறையவே வெளியிடப்பட்டிருப்பதையும் காண முடிகின்றது. இரவோடு இரவாக மக்கள் அந்த சிட்டிக்குள் ஊடுருவக்கூடிய தகவல்களும் தொடர்ந்து இப்போது பகிரப்படுகின்றன. அண்மை நாட்களில் இந்த பகுதிக்கு வர முயன்ற போது குறைந்தது 18 உயிரிழந்திருப்பதாகவும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. செயோட்டா அல்லது ஸ்பெயினின் இன்னும் ஒரு ஆப்பிரிக்க எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய மெலிலா போன்ற நகரங்களை அடைய முயன்ற போது கடலில் தடுத்து நிறுத்தப்படும் புலம்பெயர்ந்தவர்களை உடனடியாக மொரோக்கோவுக்கு திருப்பி அனுப்ப முடியாது என்று சொல்லி ஸ்பெயினின் ஹைகோர்ட் வந்து இந்த மாதம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்துதான் உடனடியாக இப்போது பலர் ஸ்பெயினுக்குள் நுழைவதற்கான அந்த முயற்சியை முன்னெடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இப்போதைய மதிப்பீடுகளின் அடிப்படையில் கடந்த ஒரு நாளில் இந்த செயூட்டாவுக்குள் நுழைந்த புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 83,600 மக்கள் வசிக்கக்கூடிய அந்த நகரத்தின் மக்கள் தொகையில் பாதிக்கும் அதிகமாக இருக்கலாம் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த செயூட்டா நகரத்தில் வந்து 83,600 பேர் வசிக்கின்றார்கள். ஆனால் ஒரு நாளிலே அங்கு 49,000 புலம்பெயர்ந்தவர்கள் உள்நுழைந்திருப்பதன் காரணமாக அதன் பாப்புலேஷனின் அறவாய்சையிலும் பார்க்க அதிகமானவர்கள் இப்போது அதிகரித்திருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த சட்டவிரோதமாக அந்த பகுதிக்குள் நுழைந்தவர்களில் 7,000 பேர் வரைக்கும் 18 குறைவானவர்கள் என்று சொல்லியும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதை சொல்லலாம். சேப்டா மற்றும் மெலிலா போன்ற இடங்களில் இந்த சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஸ்பெயின் இப்போது தனது ஆயுதப்படைகளை நிலைநிறுத்தியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த மாதிரியான சட்டவிரோதமான உள்நுழைவு இப்போது
அங்கு அதிகம் நிகழ்ந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக ஸ்பெயினின் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி இந்த எல்லை தாண்டி வருபவர்களை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் ஸ்பெயினின் பிராந்திய ஒருமைப்பாட்டின் மீதான ஒரு கடும் தாக்குதல் என்று சொல்லியும் கூட இந்த நடவடிக்கைகளை விவரித்திருப்பதையும் காண முடிகின்றது. 11:06 நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.

ஆவி என்ன வாசல் வந்தது என்ன தங்க நீலாவே நீ வில்லை விட்டு என்னை காண வந்தது என்ன

11 மணி 11 நிமிடம் மீஸ் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். லைப்ரரிக்கு போகின்றோம், ஒரு புக் ஒன்றை எடுக்கின்றோம். அதுக்கு பிறகு சரியாக அதை மீண்டும் ஒப்படைக்க வேண்டிய அந்த கால பகுதி தாண்டி நாங்கள் வைத்திருக்கின்ற போது உங்களுக்கான அந்த அறிவுறுத்தல்கள் வரும், மீண்டும் கொண்டு வந்து தாருங்கள்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி தாண்டியதுக்கு பிறகு ஒவ்வொரு நாள் நாங்கள் வைத்திருக்கின்ற போதும் அதற்கான ஒரு பெனால்ட்டியை நாங்கள் கண்டிப்பாக அந்த லைப்ரரிக்கு செலுத்தியாக வேண்டியதாக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட அனுபவங்கள் எங்களுக்கும் இருக்கும். ஒரு மாதம் கழித்து கொடுத்திருப்போம், ஒரு சில வாரங்கள் அல்லது ஒரு சில நாட்கள் வந்து தாமதமாக அதனை நாங்கள் ஒப்படைத்திருப்போம். ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் லைப்ரரிக்கு ஒரு புத்தகம், முக்கியமான புத்தகம், 150 ஆண்டுகள் தாமதமாக இப்போது மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் இங்கு பகிரப்பட்டிருக்கின்றது. கிரீக் ஆன்டிக்விட்டிஸ் என்று அது தொடர்பான ஒரு புத்தகம் தான். ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஒரு பொது நூலகம் ஒன்றுக்கு ஒரு சிறிய நீரினால் ஏற்பட்ட சேதத்தோடு மீண்டும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த ஒரு செய்தி கூறுகின்றது. கிரேக்கத்தின் தொல்பொருட்கள் குறித்த ஒரு புத்தகம்தான். பல ஆண்டுகளாக ஒரு வீட்டின் ஃபயர் பிளேஸில் அது வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு சிறிய நீர் சேதம் ஒன்றும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட இப்போது அது மீண்டும் அந்த லைப்ரரிக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவில் லெங்கு என்று சொல்லி பார்த்தால் ஒரு சீசைட் டவுன் ஆஃப் கியாமா என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. கடந்த வாரத்தில் தான் ஒரு லோக்கல் ரெசிடென்ட் ரோஸ் சைமன்ஸ் என்று சொல்லி அவரது பெயரையும் பள்ளிட்டிருக்கிறார்கள். அவரினால் தான் அது மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம் அந்த லைப்ரரிக்கு. அந்த சைமன்ஸ் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் தனது வீட்டில் ரெனோவேஷன் செய்வதற்கு முயற்சித்திருக்கின்றார். அவர் வசிக்கக்கூடிய அந்த வீட்டின் அந்த ஃபயர் பிளேஸை உடைத்து அதை மீள புனரமைத்த போதுதான் அந்த சீல்டு ஃபயர் பிளேஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தேநீரை வைக்கின்ற அந்த பிரிக்கினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதிக்குள் அந்த புத்தகம் வந்து இருந்தமே அவதானிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் அதை அவர் லைப்ரரியிலே கொண்டு சென்று ஒப்படைத்திருக்கின்றார் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே இந்த கியாமா லைப்ரரி அதன் மேனேஜராக இருக்கக்கூடிய மிஷேல் ஹான்சன் அவர் ஒரு பெரும் ஆச்சரியத்தை இந்த விடயம் தொடர்பாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். இவ்வளவு பழமையான ஒரு புத்தகம் மீண்டும் எங்களுக்கு திரும்பி வந்திருக்கவில்லை இதுவரைக்கும், இதுதான் முதல் தடவை என்று சொல்லியும் அவர் அந்த அனுபவம் தொடர்பான ஒரு ஆச்சரியத்தையும் கூட பகிர்ந்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இது வந்து ஒரு மிக அரிதான ஒரு சம்பவம் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டு உரிமையாளர் சொல்லி பார்த்தால் அவர் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால் தனது கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவர் வந்து அந்த புத்தகத்தை லைப்ரரியிலிருந்து இரவல் வாங்கியிருக்கலாம். ஆனால் ஏன் அதை அவர் திருப்பி ஒப்படைக்கவில்லை என்பது தொடர்பாக தனக்கு தெரியவில்லை என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். அந்த பொது நூலகம் வந்து 1872 திறக்கப்பட்ட ஒரு நூலகமாக இருந்திருக்கின்றதாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட புத்தகம் ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் ஏதென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புத்தகத்தை பொறுத்தளவில் அது வந்து 1858 வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு புத்தகமாக இருக்கின்றது. எனவே அதுக்கு பிறகு 1872 அந்த லைப்ரரி ஓப்பன் பண்ணப்பட்ட போது அதில் இருக்கக்கூடிய ஒரு 1000 புத்தகங்களில் இந்த புத்தகத்துக்கு வந்து 506 என்ற ஒரு நம்பர் இலக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் இப்போதே அந்த மேனேஜர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னார், அந்த லைப்ரரி திறக்கப்பட்டு ஒரு சில வாரங்களுக்குள்ளாகவே அந்த புத்தகம் அந்த லைப்ரரியிலிருந்து இழக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். எனவே இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த லைப்ரரி வைத்திருக்கக்கூடிய அந்த சட்டங்களின் அடிப்படையில் அந்த புத்தகத்தை வந்து இவ்வளவு தாமதமாக ஒப்படைத்ததற்கு இப்போதைய இந்த இன்ஃப்ளேஷனை நாங்கள் கணக்கிட்டு அதற்கான அந்த பெனால்ட்டியை வந்து கால்குலேட் பண்ணுவோமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 28,000 ஆஸ்திரேலியன் டாலர்களை அந்த புத்தகத்தை எடுத்து சென்றவர் அபராதமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அப்போது அந்த லைப்ரரி வந்து திறக்கப்பட்ட போது அமலில் இருந்திருக்கக்கூடிய விதிகளின் அடிப்படையில் அந்த புத்தகத்தின் உள்ளட்டையில் அச்சிடப்பட்டிருந்த அந்த வாரத்திற்கு 3 pence என்ற ஒரு பெனால்ட்டியின் அடிப்படையில் இந்த தாமதமாக ஒப்படைக்கப்படக்கூடிய அந்த கட்டணம் வந்து இப்போதைய இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற வகையில் கல்குலேட் பண்ணப்படுகின்ற போது 28,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அமெரிக்கன் டாலர்ஸின் படி பார்த்தால் 19,500 டாலர்ஸ் என்று சொல்லியும் கூட
கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் துரதிருஷ்டவசமாக 1870களில் அந்த நூலகத்தில் இருந்து புத்தகங்களை வாங்கியவர்களது அந்த பதிவேடு இப்போது இல்லாமல் போயிருக்கின்றது என்று சொல்லியும் கூட இங்கு கூறியிருக்கிறார்கள். எனவே சரியாக அவரது பெயர் வந்து லைப்ரரியில் இருக்கக்கூடிய அந்த புத்தக பதிவேட்டில் பதிவு செய்யப்படவில்லை என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களும் கூட அப்போதே அந்த லைப்ரரி நடைமுறைகள் தொடர்பாக பகிரப்பட்டிருக்கின்றது. அந்த காலத்தில் வந்து எல்லோரும் படித்தவர்களாக இல்லை. எனவே பலராலும் இந்த புத்தகங்களை வாசிக்க முடியாத ஒரு நிலைமையும் கூட இருந்திருக்கின்றது. எனவே அப்போது ஒரு முக்கியமான விதி இருந்திருக்கின்றதாம். அது என்னன்னு சொல்லி பார்த்தால், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைந்தது ஒரு 6 உறுப்பினர்களாவது வாசிக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு தான் புத்தகங்கள் வந்து இரவலாக கொடுக்கப்படும். எனவே அதிகபட்சமாக 3 புத்தகங்களை அவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இரவல் வாங்க முடியும் என்ற ஒரு வழக்கொழிந்த விதிமுறையும் கூட அப்போது இருந்திருக்கின்றது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இப்போதெல்லாம் அதற்கான தேவையே இல்லை. இந்த லைப்ரரியை பயன்படுத்துவதற்கு வந்து வாசிக்கும் திறனுக்கான அந்த சான்றை இப்போது நாங்கள் கொடுக்க தேவையில்லை. எனவே ப்ரூஃப் ஆஃப் ரீடிங் அபிலிட்டி வந்து அப்போது தேவைப்பட்டிருக்கின்றது. இந்த புத்தகங்களை நீங்கள் பரோ பண்ண வேண்டுமாக இருந்தால் என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் 1870 மது அருந்திவிட்டு அல்லது போதையில் அந்த லைப்ரரிஸுக்கு வருபவர்களுக்கு புத்தகங்களை இரவில் கொடுக்க மாட்டார்களாம். அதே நேரம் அந்த நூலகத்திற்கு வரக்கூடியவர்களது நடத்தை வந்து மற்றவர்களை அதிகம் பாதிக்குமாக இருந்தால் அவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு அதிகாரமும் அந்த நூலக பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே 150 வருடங்களுக்கு பிறகு ஒரு மிக பழமையான புத்தகம் ஒரு லைப்ரரிக்குள்ளே மீண்டும் கொண்டு செல்லப்படுகின்றது. இப்போது திருப்பி தங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த புத்தகம் வந்து லைப்ரரியின் லோக்கல் ஹிஸ்ட்ரி கலெக்ஷனுக்குள்ளே சேர்க்கப்படும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் அதை நாங்கள் இன்னும் ஒருவருக்கு இரவலாக கொடுக்க விரும்பவில்லை. அதை நாங்கள் கொடுக்க போவதில்லை. காரணம் என்று சொன்னால் இன்னும் ஒரு 150 வருடங்கள் கழித்தே அந்த புத்தகம் மீள எங்களுக்கு தரப்படலாம். எனவே நாங்கள் அதனை மீண்டும் வாசிப்பதற்கு கொடுக்க விரும்பவில்லை என்று சொல்லியும் அந்த லைப்ரரியின் மேனேஜர் தெரிவித்திருக்கிறார். 11:19 SFM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று ஒன்று நாளை அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: சேர்ந்து வசிக்க.
1: ஜன்னல் வச்ச காற்று போடவா பெண்கள் அடிக்க.
2: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
3: Lakme Home Sync Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே Rental Multiplex ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு Rental Multiplex கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sync 416-788-2426. Property வலிவையும் Rental Income-ஐயும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 Project Slots மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Terrion license builder with Terrion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்று மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
5: Markham and Macnical Sandipil, The Chop Shop Barbers. Fresh look தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
6: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4000.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 647-980-4779.
11: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். 11:32 இருக்கின்றது. நிலவுக்கு வரப்போகின்ற இன்னும் ஒரு சோதனை தொடர்பான தகவல் தான் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. 2022 இதே மாதிரி ஒரு பூமியிலிருந்து ஏவப்பட்ட ராக்கெட் பூஸ்டர் ஒன்று நிலவில் மோதியிருந்தது. அதே மாதிரி இந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தில் 5ஆம் தேதியில் இன்னும் ஒரு மோதலை நிலவு சந்திக்கலாம் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு வாரத்திற்கும் குறைவான காலப்பகுதியில் தான் ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ராக்கெட் பூஸ்டர் ஒன்று நிலவை மோதி ஒரு பள்ளத்தையும் கூட அங்கு உருவாக்கப் போகின்றது. ஒரு புதிய கிரேட்டர் ஒன்று உருவாகக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. அதே நேரம் அந்த மோதலின் போது உருவாகக்கூடிய அந்த ப்ளூம், அந்த ப்ளூமை வந்து நாங்கள் பூமியிலிருந்து தொலைநோக்கிகளின் மூலமாக காணக்கூடியதாகவும் கூட இருக்கும் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த தாக்க புகை மண்டலத்தை நாங்கள் பார்க்கலாம் என்று சொல்லித்தான் விஞ்ஞானிகள் இப்போது கணிப்பீடுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். 2025 ஜனவரி 15 ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட், அது வந்து நாசாவின் கெனடி ஸ்பேஸ் சென்டர், புளோரிடாவில் இருக்கின்ற அந்த கெனடி ஸ்பேஸ் சென்டரில் இருந்து அதன் லான்ச் கம்ப்ளெக்ஸ் 39A புறப்பட்டிருந்தது. அதே நேரம் அந்த ஃபால்கன் 9 ராக்கெட்டில் 2 புதிய ரோபோட்டிக் லேண்டர்ஸும் கூட நிலவை நோக்கி அனுப்பப்பட்டிருந்தன. ஒன்று வந்து ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ், அது உருவாக்கியிருந்த ப்ளூ ஹோஸ்ட் மிஷன் 1 என்று சொல்லப்படுகின்ற அந்த மூன் லேண்டர். இன்னும் ஒன்று ஐஸ்பேஸ் இங்க் தயாரித்திருக்கக்கூடிய ஹகுட்டோ ஆர் மிஷன் 2 என்று சொல்லப்படக்கூடிய நிலவு தரையிறங்கி. எனவே இந்த 2 மூன் லேண்டர்ஸும் சுமந்து கொண்டுதான் ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் 9 ராக்கெட் வந்து கெனடி ஸ்பேஸ் சென்டரில் இருந்து புறப்பட்டு இருந்தது. 2025 ஜனவரி 15 என்பதைத்தான் இங்கு சொல்லியிருந்தார்கள். அதற்கு பிறகு அதில் ஒரு மூன் லேண்டர் வந்து சரியாக நிலவிலே தரை இறங்கி இருந்தது. இந்த ப்ளூ ஹோஸ்ட் மிஷன் 1, அதை வந்து கோஸ்ட் ரைடர்ஸ் என்று சொல்லி அழைத்திருந்தார்கள். எனவே அது வெற்றிகரமாக மார்ச் 2 2025 வந்து லூன சர்ஃபேஸில் தரை இறங்கி இருந்தது. மார்ச் 16 வரை அது ஆக்டிவாக இருந்திருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் அதில் அந்த சக்தி வந்து இழக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஹக்குட்டோ ஆரை பொறுத்தளவில், மற்ற அந்த லூன லேண்டரை பொறுத்தளவில், அது துரதிருஷ்டவசமாக அதனால் அந்த நிலவில் தரை இறங்க முடியவில்லை. அது நிலவில் மோதி இருந்தது. இது வந்து 2025 ஜூன் 5 நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த தலைவிதி இந்த லூன லேண்டர்ஸுக்கு அப்படி முடிந்திருக்கின்றது. ஆனால் இந்த ஃபால்கன் 9 அதன் செகண்ட் ஸ்டேஜ் பூஸ்டர், அது வந்து தனது அந்த பேலோடை நிலவை நோக்கி அது கலற்றி விட்டதுக்கு பிறகு, அதாவது 2-3 லேண்டர்ஸையும் நிலவை நோக்கி கலற்றி விட்டதுக்கு பிறகு, அது இப்போது தனக்கென்று ஒரு சுற்றுவட்ட பாதையை அமைத்து அது பயணித்து வருகின்றதாம். அதை வந்து 2025 10D என்று சொல்லி விஞ்ஞானிகள் பேரிட்டு தங்களது டேட்டாபேஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஜங்கிலே அதனை சேர்த்திருந்தார்கள். அதாவது விண்வெளி குப்பைகள் தொடர்பான ஒரு தரவுத்தளத்தில் அது வந்து 2025 10D என்ற ஒரு பெயரில் சேர்க்கப்பட்டிருந்தது. இந்த ஃபால்கன் 9 ராக்கெட்டின் செகண்ட் ஸ்டேஜ் பூஸ்டர் என்பதைத்தான் நாங்களும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான வெவ்வேறு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த டேட்டாபேஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஜங்கிலே தொடர்ந்து சேர்க்கப்பட்டு விண்வெளி வீரர்களினால் தொடர்ந்து அவை அவதானிக்கப்பட்டு வருகின்றன. அவை பூமியை சூழ தொடர்ந்து சுற்றி வருகின்ற நிலையில் அவதானிக்கப்படுகின்றன என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 2025 10D பொறுத்தளவில் இது வந்து ஒரு நீள்வட்ட பாதையில் தானே பூமியை சுற்றி வருகின்றது. ஒவ்வொரு 26 ஒரு முறை அது பூமியை சுற்றி வரக்கூடியதாக இருக்கும். மூன் சிஸ்டத்தின் ஊடாக ஒரு எலக்ட்ரிக்கல் பேத்தில் தான் அது பயணித்து வருகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நீள்வட்ட பாதையாக இருப்பதன் காரணமாக பூமிக்கு அண்மையில் வருகின்ற போது அது ஒரு 2,20,000 கிலோமீட்டர்ஸ் தொலைவிலே இருக்குமாம். ஆனால் அதன் அந்த ஃபேதஸ்ட் பாயிண்ட், அந்த அதே தொலை தூர புள்ளி என்று சொல்லி பார்த்தால் அது வந்து 5,10,000 கிலோமீட்டர்ஸாக இருக்குமாம் பூமியில் இருந்து. நிலவும் இதே மாதிரி தான் பூமியை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவது எல்லோருக்கும் தெரியும். எனவே அதன் அந்த ஃபேதஸ்ட் ஏபோஜி டிஸ்டன்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4,00,000 கிலோமீட்டர்ஸாக இருக்கும் பூமியிலிருந்து. எனவே அந்த ஒரு நிலவின் தொலைதூர புள்ளியில் இருந்து இந்த ஸ்பேஸ் ஜங்க் வந்து ஒரு 100,000 கிலோமீட்டர் இன்னும் மேலதிகமான அந்த ஒரு நீள்வட்ட பாதையின் தொலைதூர புள்ளியை கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நாங்களும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நிலவும் சரி, இந்த விண்வெளி குப்பையும் சரி, பூமியை
சுற்றி வருகின்றன. நீள் வெட்டப்பாதையில் என்பதுதான் அங்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விடயம். இதுவரைக்கும் பூமியை வந்து இந்த இரண்டும் சுற்றி வந்த போதும் கூட ஒன்று ஒன்று இடை மறிக்கவில்லை. ஆனால் அந்த ஒரு சம்பவம் தான் இனி நிகழப் போகின்றது ஆகஸ்ட் 5ஆம் தேதியில் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். யூனிவர்சல் டைம் ஜோனின் அடிப்படையில் 6:35 என்று சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு புதன்கிழமையாக இருக்குமாம். எங்களது நேரம் கிட்டத்தட்ட ஒரு 2:35 ஏஎம் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த நேரத்தில்தான் இந்த மேசிவ் ஸ்பீஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஜங்க் நிலவின் மேற்பரப்போடு மோத போகின்றது. ஒரு செகனுக்கு 2.43 கிலோமீட்டர்ஸ் என்ற ஒரு வேகத்தில் தான் அது நிலவை மோதுகின்ற போது பயணிக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு மணி நேரத்தில் 8,700 கிலோமீட்டர் அவர் ஒரு வேகமாக அது இருக்கும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மோதக்கூடிய இடம் தொடர்பான தகவல்களும் பகிரப்பட்டிருக்கின்றன. நிலவில் நிறைய பள்ளங்கள் இருக்கின்றன, அதற்கு பெயரிடப்பட்டிருந்தும் இருக்கின்றது. எனவே இந்த கிரேட்டர் ஐன்ஸ்டீன் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த பள்ளத்திற்கு அருகில் அந்த தாக்கம் இருக்கலாம் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இன்னும் ஒரு புதிய பள்ளம் கூட அங்கு உருவாகக்கூடிய வாய்ப்பை இந்த மோதல் கொண்டு வரும் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. நிலவை இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ஜங்க், அதாவது ஒரு ராக்கெட் பூஸ்டர் ஒன்று மோதுவது அண்மைய காலத்தில் இது 2வது தடவை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். முதலாவதாக சைனீஸ் ஸ்பேஸ் சென்டரின் லாங் மார்ச் 3C பூஸ்டர் 2022 மார்ச் 4ஆம் தேதியில் நிலவில் மோதி இருந்தது. நிலவின் தொலைதூர பக்கத்தில் அந்த மோதல் நிகழ்ந்திருந்தது. அந்த பூஸ்டரை பொறுத்தளவில் அது 2014 அக்டோபரில் லான்ச் பண்ணப்பட்டிருந்த ஒரு ராக்கெட்டின் பூஸ்டர் என்பதை தான் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்போது அது மோதுகின்ற போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஒளியை வந்து இங்கிருந்து பார்க்க முடியவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால் நிலவின் தொலைதூரத்தில் அது நிகழ்ந்திருக்கின்றது அந்த பக்கத்தில். எனவே அதன் காரணமாக அந்த ஒரு ஃப்ளாஷை நாங்கள் காண முடியவில்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை நிலவு பூமியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் தான் இந்த மோதல் நிகழும் என்று சொன்னாலும் அந்த ஒரு ஃப்ளாஷை நாங்கள் காண முடியாதாம். ஏனென்று சொன்னால் ராக்கெட் வந்து ஒப்பீட்டளவில் சிறியதாக இருக்கின்றது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. மிக அதிக வேகத்தில் அது பயணிக்கவில்லை என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் அந்த ஃப்ளாஷை நாங்கள் காண முடியாது. ஆனால் ஒரு பள்ளம் உருவாகி அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த புகையை பூமியிலிருந்து அதி உயர் உணர்திறன் கொண்டிருக்கக்கூடிய தொலைநோக்கிகளின் மூலமாக அவதானிக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிலவில் இதுவரைக்கும் வெவ்வேறு விண்கற்கள் மோதக்கூடிய இந்த ஃப்ளாஷஸை வந்து விஞ்ஞானிகள் பூமியிலிருந்து பார்த்திருக்கின்றார்கள் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஃப்ளாஷை அவர்கள் காணப்போவதில்லை என்பதும் தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஒரு விடயம். ஆனால் அந்த பள்ளம் வந்து தென்படலாம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. இப்போது இந்த ராக்கெட் பூஸ்டர் மோதுகின்ற போது உருவாகக்கூடிய அந்த எனர்ஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 tons of TNT வெடிபொருளை வெடிக்கின்ற போது உருவாகக்கூடிய அந்த எனர்ஜிக்கு சமமானதாக இருக்கும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. அதனால் 17 மீட்டர் அகலமான ஒரு பள்ளத்தையும் இந்த 2025 10D என்று சொல்லப்படக்கூடிய அந்த பூஸ்டர் நிலவின் மேற்பரப்பில் உருவாக்கலாம் என்று சொல்லியும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒரு குட் டெலஸ்கோப் இருந்தால் நீங்களும் கூட அந்த ஒரு புகையை காணக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போதும் கூட அதன் பாதை தொடர்ந்து அவதானிக்கப்படுகின்றதாம். ஏதாவது ஒரு சிறிய மாற்றம் ஏற்படுமா அதன் பாதையில் அல்லது அதன் வேகத்தில் என்பது தொடர்பாக விஞ்ஞானிகள் தொடர்ந்து அந்த 2025 10D என்று சொல்லப்படுகின்ற ராக்கெட் பூஸ்டர் அந்த ஸ்பேஸ் ஜங்கை வந்து அவதானித்து வருகின்றார்கள். அது கணித்ததின்படி சரியாக பயணிக்குமாக இருந்தால் 2026 ஆகஸ்ட் 5ஆம் தேதியில் அந்த மோதல் நிலவுடன் அதற்கு நிகழும் என்று சொல்லித்தான் இப்போது தீர்மானிக்கப்படுகின்றது. 11:41 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: your favorite music. On your favorite station. 102.7. It's East FM. உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
1: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES கலை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன்,
2: 8608-99908││ 9 װ││ 9 װ││ 9 װ││ 9 װ││ 9 װ││ 9 װ││ 9 װ││ 9 װ││ 9 װ││ 9 װ││ 9 װ││ 9 װ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9 ││ 9
3: நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving, மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
8: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
9: மூணு முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாகுதடி, முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.

0: 11:52 நிமிடம். நேற்று அன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. வெள்ளிக்கிழமை மிக வெளிச்சமாக தொடர இருக்கின்றது. வீக்கெண்டில் தான் மழைக்கான சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. சனி ஞாயிற்றுக்கிழமைகள் சூரிய வெளிச்சம் குறைவாகவும் மழை அதிகமும் இருக்கக்கூடிய நாட்களாகத்தான் இப்போது கூறப்பட்டிருக்கின்றது. 26 இப்போது வெப்பநிலை 29 உணரப்படுகின்றது. இன்று முழுவதும் வெளிச்சம் நிறைந்திருக்கும். ஆனால் நாளையும் நாளை மறுதினமும் மழையை கொண்டிருக்கும் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உங்களது வார இறுதி தொடர்பான திட்டங்களை நீங்களும் திருட்டிக் கொள்ளலாம். திங்கட்கிழமை சிவிக் டே ஹாலிடே, அது வந்து சூரிய வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்கள் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். எரிபொருள் விலை நாளைக்கு வந்து ஒரு 5% குறைவடைய போகின்றது என்பது தொடர்பான தகவல்களும் நல்ல தகவல்களாகத்தான் பகிரப்படுகின்றன. எனவே மிகவும் சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இந்த வார இறுதியில் உங்களுக்கு வாய்க்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இதுவரை நேரமும் வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் பதிவித்தா நன்றி வணக்கம். நேர்களையும் மீண்டும் சந்திக்கலாம்.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில் Yellow Building Hill, 416-332-2989, 416-332 2989. Some conditions may apply.
2: Scarborough-வில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட் சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: Astro Productions மற்றும் C Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto.

0: Star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala avargalin nirvagathil iyangum BSRV Medical and Dental Office ippozhudhu mulaiyana maruthuva matrum pal maruthuva sevaigaludan iyangugirathu. Prabala pal maruthuvar Dr. Kobal inge principal dentist aga sevaiyaatrugirar. Cosmetic dentistry, family dentistry, root canal treatment, braces, crowns and fillings pondra pal maruthuva sevaigal anaithum ore idathil. Varathil 7 naatkalum sevai. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388 416-649-6388.
1: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
2: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
1: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வர இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
4: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
5: ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்காப்ரோ ஆலய வருடாந்தர யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இலக்கம் 5555 ஸ்டீல் செவன்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க் இடம்பெறும். ரத யாத்திரை, இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701.

0: அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நன்றி மதுமிதா. நேரம் 12 மணி. இப்பொழுது முதல் 3 மணி வரைக்குமே வாட்ஸ்அப் ட்ரோன்ரோ நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். ட்ரோன்ரோல என்னெல்லாம் விடயங்கள் நடக்குது அப்படின்ற தகவலோடையும் இனிமையான பாடல்களோடையும் இன்றைக்கும் வாட்ஸ்அப் ட்ரோன்ரோ நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றது. இன்று ஜூலை மாதம் 31 2026 ஒளிபரப்பு இணைந்திருக்கின்றோம். மாதத்தின் இறுதி நாளான, அதாவது இந்த மாதத்திலே இறுதி வாட்ஸ்அப் ட்ரோன்ரோ நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். 3 மணி வரைக்குமே வாட்ஸ்அப் ட்ரோன்ரோ நிகழ்ச்சியுடன் கலையகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களே.

12:05 எஸ்டிஎஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 27 டிகிரி செல்சியஸ், 30 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகவே இருக்கின்றது. மாலை வேளையில் 24 டிகிரி செல்சியஸ், 28 உணர இருக்கின்றோம். நள்ளிரவில் 1 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். நாளை சனிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலையாகவும், 19 டிகிரி செல்சியஸ் அதிகுறைந்த வெப்பநிலையாகவும் இருக்க போகின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% குறைவடைய இருக்கின்றது. நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் 1 தேதி எப்படி 12 ஆனதுமே ஒரு நல்ல செய்தியாக இருக்க போகின்றது. 5% குறைவடைய இருக்கின்றது. 12:06 இது இஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: Wow! அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா? எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vedial, Mechanicum Middlefield, Ikumidayal. Inga Matume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangahira, 416-299-1020.
5: Primal Toyota, Toyota Vahana Vipanayal, Palabarada Anubhuvam Vainda, Chitra Silvanathan, Ippaludu Scarboroughville, Ungal Karikilula, Primal Toyota Vil Panyatikandar.
6: This is Chitra Silvanathan from Primal Toyota, Ungal Kaha, Kathukondikrin, Vango, Pakalam.
5: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டாடா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டாடா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ, 416-720-7439.
7: ஸ்கார்போரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026. தமிழர் நாள் திருவிழா. தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
8: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
9: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
10: திசையெங்கும் கேட்கும் இசை.

12 மணி 19 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ இழுத்துக் கொண்டிருக்கின்றது. துரம் வாழ் பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஏசி 4K விட்பி கேம்பஸ் நடத்தும் மாபெரும் AI அண்ட் ரோபோட்டிக் ஓபன் ஹவுஸ் இன்று முதல் திங்கட்கிழமை வரை நடைபெறுகிறது. 4 முதல் 18 வயது வரையிலான பிள்ளைகளும் அவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொள்ளலாம். கிரேட் 10, 11, 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் அல்லது படிக்க போகும் பிள்ளைகள் இருந்தால் இது மிகவும் பயன் தரும். 202 South Blair Street, Unit 6, விட்பியில் இன்று மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு திங்கள் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரையும் இந்த AI அண்ட் ரோபோட்டிக் ஓபன் ஹவுஸ் இடம்பெறும். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். மேலதிக விவரங்களுக்கு 416-561-0374 அல்லது SE4K.ca RSVP செய்யுங்கள். 12 மணி 20 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ இழுத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்கள் நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

12:25 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த லாங் வீக்கெண்ட் ஒன்று வருது அப்படின்றது தெரியும். இந்த சனி ஞாயிறு திங்கள் என்று சொல்லி அந்த நேரங்களில் ட்ரோண்டோவில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வட அமெரிக்காவோட மிகப்பெரிய கரீபியன் கலாச்சார விழாவான ட்ரோண்டோ கரீபியன் கார்னிவல் வந்து இந்த வார இறுதியில் வந்து மிக கோலாகலமாக நடைபெற இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதில் பல கலைஞர்கள் கூட பங்கு பெற்று இருக்கின்றார்களாம், கனடா கலைஞர்கள் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அணிவகுப்பை வந்து பொதுமக்கள் இலவசமாக பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டவுன் வியூ பார்க்கில் வந்து மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் கூட நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சர்வதேச டிஜேக்கள் வந்து கலை நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படின்னு கூட தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டென்னிஸ் ரசிகர்களுக்காக நேஷனல் பேங்க் ஓப்பன் போட்டியிட தொடக்க சுற்று கூட நாளை நடைபெற இருக்கு ட்ரோண்டோவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஸ்பெஷலாக உள்ளூர் நட்சத்திரமான விக்டோரியா எம்போகோ உள்ளிட்ட பல கனேடிய வீராங்கனைகள் வந்து இதில் பங்கேற்க இருக்கிறாங்க அப்படின்னு கூட தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவ்வாறான நிகழ்ச்சிகள் வந்து நடைபெற்ற வண்ணம் இருந்தாலும் கூட ஸ்பெஷலாக டேஸ்ட் ஆஃப் இந்தியா ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு நிகழ்வு கூட நடைபெற இருக்காம். இதில் வந்து இந்திய உணவுகள் வந்து கலாச்சார நிகழ்வோட சேர்ந்தே கலந்து நடைபெற இருக்கு அப்படின்னு கூட ஸ்பெஷலாக தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கு அம்சங்கள் பல நடைபெறும் அப்படின்னு கூட தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கரீபியன் கார்னிவல் அணிவகுப்பை முன்னிட்டு வந்து பல பாதைகள் வந்து மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு கூட தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக லேக் ஷோர் பிளவர்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள சாலைகள் வந்து சனிக்கிழமை முதல் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் அப்படின்னும், பொதுமக்கள் வந்து முன்கூட்டியே உங்களோட பயண திட்டங்களை வந்து நீங்கள் வகுத்து கொள்ளுங்க அப்படின்ட்டு கூட தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் அந்த பக்கம் போகிற பிளான் எதுவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் முன்கூட்டியே பாதைகளை வந்து செக் பண்ணிட்டு உங்களோட பிளானை வந்து ஒழுங்கா சரிப்படுத்திட்டு போனீங்கன்னு சொன்னா வீண் விரயங்களை வந்து நீங்க தவித்துக் கொள்வீர்கள். நேரம் 12:27 இஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் பொருளாதாரம் முன்கூட்டி மதிப்பிடப்பட்டதை விட அதிகமாக 0.3% வளர்ச்சியை கடந்த மே மாதத்தில் பதிவு செய்துள்ளதாக புள்ளி விபரவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. 0.1% வளர்ச்சியை ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. ஏப்ரல் மாதத்தை அடுத்து மே மாதத்திலும் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி இரண்டாவது காலாண்டில் கனேடிய பொருளாதாரம் வலுவாக மீண்டெழுவதை காட்டுவதாகவும் புள்ளி விபரவியல் திணைக்களம் கூறியுள்ளது. தமிழ்நாடு அரசின் மதுபான விற்பனைத்துறையில் இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. அவரது முன்ஜாமீன் கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் விசாரணைக்கு செந்தில் பாலாஜி ஒத்துழைப்பு வழங்குவதை தாம் உறுதிப்படுத்துவதாக தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் இடையில் தேவை ஏற்படின் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தம்மை நாடலாம் என கூறியுள்ளது. அத்துடன் அறிவுறுத்தல்களை மீறினால் முன்ஜாமீன் ரத்து செய்யப்படும் எனவும் செந்தில் பாலாஜியை அது எச்சரித்துள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து ரகசிய தகவல்கள் கிடைத்தும் தாக்குதல்களை தடுக்க தவறியமை, தாக்குதல்களுக்கு உதவியமை ஆகியவற்றுக்காக இத்தண்டனை வழங்கப்படவுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: Real Estate Market Update வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்துதான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அந்த வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும், உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லோர்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்க நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க் யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
4: என்றும் இசையுடன் இஷ்டம் உங்களுடன் 102.7.

0: நல்ல விஷயம்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4ஆம் தேதி மாலை 6:30 முதல் ஸ்கார்போ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. டிக்கெட்டுகளை பெற vnext.ca அல்லது 416-277-1039 416-277-1039.
3: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4162. Some condition apply.
5: பட்டுக்களின் சிகரம்.
6: காற்றில் பரவும் இசை போல
7: ஈஸ்ட் FM.
8: ஈஸ்ட் FM.

பனிரெண்டு மணி 48 நிமிடம் இஸ் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வருடத்துல 17ஆம் தேதி, அதாவது இந்த மாதத்துல ஜூலை மாதம் 17ஆம் தேதி வந்து ட்ரோண்டோல முதல் முறையாக ஒரு வெஸ்ட்நெல் வைரஸ் தொற்று கொண்ட கொசுக்கள் வந்து கண்டறியப்பட்டது நம்ம அநேகமான பேருக்கு வந்து தெரிந்திருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாறி மாறி வெப்பமாக இருக்கு, திடீரென்று மழை பொழிவாக இருக்கு, இப்படி மாறி மாறி வெப்பம் மற்றும் ஈரப்பதமான காலநிலை வந்து மாறி மாறி வாரதால இந்த வருகின்ற வாரங்கள்ல வந்து இந்த கொசுக்கள் எண்ணிக்கையும் வைரஸ் பரவுற அபாயமும் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்களாம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் வந்து பாதிக்கப்பட்ட கொசு மனிதர்களுக்கு கடிப்பதன் மூலம் தானா மற்றவங்களுக்கு வந்து இது தொற்றும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வைரஸ் தொற்றால பாதிக்கப்பட்டவர்கள்ல 80% பேருக்கு வந்து எந்த விதமான அறிகுறியுமே இருக்காதாம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் சில அறிகுறிகள் தென்பட்டால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, காய்ச்சல் வந்திருக்குமாம், தலைவலி இருக்கலாம், உடல் வலி இருக்கலாம், உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவ்வாறான அறிகுறி இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து வெஸ்ட் நைல் வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டரை பார்க்கறது நல்லம் அப்படின்னு கூட தெரியப்படுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அரிதான சந்தர்ப்பங்கள், எல்லாருக்குமே இல்ல, ஒரு சிலருக்கு, குறிப்பா முதியவர்களுக்கா இருக்கட்டும், அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கா இருக்கட்டும், அல்லது குழந்தைகளுக்கா இருக்கட்டும், இவ்வாறானவர்களுக்கு வந்து இது மூளையை கூட தாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூளை மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலத்தை கூட இது பாதிக்கின்ற ஒரு தீவிர நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனா அது எல்லாருக்குமே இல்ல, இவ்வாறு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு தான் தாக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாங் வீக்கெண்ட் வாரப்படியால பொதுமக்கள், அதாவது மக்கள் வந்து வெளியில போறதுக்கு நிறைய பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க, அவ்வாறான நேரத்துல வந்து நீங்க இந்த கொசு விரட்டு மருந்துகளை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காலை மற்றும் மாலை நேரங்கள்ல நீளமான கை உறைகள், அந்த கை உள்ள ஆடைகளை வந்து அணியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீளமான காலாடைகளை கூட அணியுங்கள், வீட்டை சுற்றி தேங்கி உள்ள நீரை வந்து அகற்றுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க.

பேருக்கு வந்து அந்த அறிகுறியே காட்டாமல் அந்த வைரஸ் வந்து உடம்புல இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே சற்று கவனமாக இருக்குமாறு கூட எச்சரிக்கையை விடப்பட்டிருக்கின்றது. 12:51 வாட்ஸ்அப் ட்ரோன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. செலசி பர்னிச்சர்ஸ் வழங்கும் விசேட மலிவு விற்பனை ஆகஸ்ட் 1 வரை தொடர்கிறது. கனேடியன் மேட் பெட்ரூம் பர்னிச்சர்ஸ் மிக குறைந்த விலையில் அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம், பிரீமியம் மேட்ரஸ் $500, அழகான செக்ஷனல் சோஃபாக்கள் மிக மிக மலிவு விலையில். ஆகஸ்ட் 1 முன் முந்திக் கொள்ளுங்கள். செலசி பர்னிச்சர்ஸ், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்கார்ப்ரோ, 416-731-7044.

0: favorite music. On your favorite station. 102.7. East FM. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
1: 416-461-6401.
2: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV Kalayam 0% Rate Finance Cheyyungal Anithu Trim 2026 Nissan Kicksum 0% Finance Rate 2025 Nissan Leaf Electric Vahanangalai 0% Lease Mattum Finance Rate Peralam 2025 Infinity QX 50 Kal 0% Finance and Lease Rate Kaathirukkindrana Completely Redesigned 2026 Nissan Sentra Kalayam Vandhu Paarungal Anithu Vahana Kolvanavugalukkum 4 Oil Changes Ilavasam Tamilil Pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வச்சு நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் வெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
4: நீர்
5: சுத்தம் தரம் மலிவுடன்

ஒரு மணி 5 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரெண்டோல் இத்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 28 டிகிரி செல்சியஸ், 31 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வழியில் 24 டிகிரி செல்சியஸ், 28 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் CA ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. காதல் சொல்ல வந்தே உன்னிடத்திலே, வார்த்தை ஒன்றுமில்லை அடியன் நிடத்திலே.

0: வட்டாம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை கட்டுகின்றதே.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் புரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599. நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங் 416-626-8421
5: 416-626-8421. தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ.
6: மீனாட்சி மீனாட்சி.
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 Steeles Avenue East, மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
7: பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் தேவஸ்தானம், பிரம்மோத்சவ விஞ்ஞாபனம் 2026 July 24 வெள்ளி கொடியேற்றம், 30 வியாழன் வேட்டை திருவிழா, 31 வெள்ளி சப்பரம், August 1 சனி தேர் திருவிழா, 2 ஞாயிறு தீர்த்தம், 3 திங்கள் திருக்கல்யாணம். தீர்த்தோற்சவம் 960 பிரிஸ்கோ ரோட் பிக்கரிங்கில் லேக் ஆன்டாரியோவில் இடம்பெறும். அருள் ஜோதி சிவாலயம் 1734 ஆரஞ்ச் ப்ரூக் கோட், Unit 10 பிக்கரிங். தொடர்புகளுக்கு 6479-8993.
8: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
8: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
11: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
12: என்ன அது அண்ணா நகர்ல இருக்குதுன்னா?
13: மச்சி, நான் சாமியை கூப்பிடுறேன்டா.
12: கூப்பிடு.

ஒரு மணி 19 நிமிடம் இஸ்டேஃபம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஒன்டாரியோவில் இருக்கிற ஒரு நபர் வந்து என்ன செய்திருக்கார் அப்படின்னு சொன்னால், தன்னோட வீட்டில் வந்து ஹெப்பாயா ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து பொருத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு பல வருடங்களாக ஒவ்வொரு மாதமுமே அதுக்கு வந்து ஒரு பில் ஒன்று செலுத்தி கொண்டே இருந்திருக்கிறாராம். அந்த ஹெப்பா ஃபில்டர் தன்னோட வீட்டில் பொருத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி, அது என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்த்தா, எப்பவுமே எல்லார வீட்லேயுமே இந்த ஹீட்டிங் சிஸ்டம் வந்து இருக்கும், அந்த ஏர் சிஸ்டம். அதில் வந்து அவர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது, அதை பொறுத்தின நேரம் அதை சைன் பண்ணும்போது சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா, உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த ஹீட்டிங் சிஸ்டத்தோடு சேர்ந்து ஹெப்பா ஃபில்டர் வந்து நாங்கள் பொருத்தியிருக்கிறோம். இது என்ன செய்யும் அப்படின்ட்டு சொன்னால், அந்த காற்றிட தரத்தை வந்து உங்களுக்கு மேம்படுத்தி தரும் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவரும் அதை நம்பி, சரி நல்ல காற்று நாங்கள் சுவாசிப்போமே அப்படின்ட்டு நினச்சிட்டு இந்த ஹெப்பா ஃபில்டரைக்கும் சேர்த்தே தான் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணி எடுத்திருக்கார் பல வருடங்களுக்கு முன்பா. அதுக்கு என்ன செய்திருக்கார், ஒவ்வொரு மாதமுமே தொடர்ந்து பணம் செலுத்தி கொண்டே வந்திருக்கின்றார், பில்லிங் செய்து கொண்டே வந்திருக்கின்றார். ஆனால் இப்போ தான் அவருக்கு ஒரு விடயம் வந்து தெரிஞ்சிருக்கான். அது என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது, அந்த தன்னோட வீட்டில் வந்து அப்படி ஒரு சிஸ்டமே இல்லை அப்படின்றது தான் அவர் கண்டுபிடிச்ச ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்று பார்க்கும்போது, அவங்க அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணபடி அந்த ஹெப்பா ஃபில்டர்ன்றதை வந்து அவங்க செலுத்த இல்லை, அவரோட வீட்டில் அப்படி ஒரு சாதனமே இல்லை அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து இப்போதான் கண்டுபிடித்திருக்கிறாராம். அதை வந்து வெளியில் வந்து தெரியப்படுத்தியிருக்கின்றார். இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அதிகாரிகள் அப்படின்னா, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் வாட்டர் ஹீட்டரையோ அல்லது ஏர் பியூரிஃபையரையோ நீங்கள் வந்து பொருத்துவதற்கு நீங்கள் நினைச்சு கொண்டிருந்தீங்க அப்படின்ட்டு சொன்னால், நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண முதல் அது என்ன பொருள், அதோடு சேர்த்து நீங்கள் என்னெல்லாம் பொருத்த போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லி செக் பண்ணிட்டு அந்த அக்ரிமெண்ட்ல நீங்க சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது உண்மையிலேயே நிறுவப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரம் உண்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது எங்க இருக்கு நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க தைரியமா கேளுங்க. ஏண்டா நீங்க தான் பணம் செலுத்த போறீங்க அப்படின்னு கூட தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதாந்தம் நீங்க கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, நாங்க ஏன் செலுத்தணும், அந்த மாதாந்த கட்டணம் எதற்கு அப்படின்னு சொல்லி நீங்க தைரியமா கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க. அதை கேட்டு உறுதிப்படுத்திட்டு அதுக்கு பிறகு நீங்க அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நீங்க இதை பொருத்துறோம் அதை பொருத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அது அந்த வேலை வந்து ஃபுல்லா முடிஞ்ச பிறகு நீங்க எங்க பொருத்தி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. கேட்டா அவங்க அதை காட்டுவாங்க, இந்த இங்கதான் பொருத்தி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டின பிறகுதான் அதை நீங்க நம்பி பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வந்து மக்களுக்கு வந்து எச்சரிக்கை வந்து விடுத்திருக்கிறாங்க. என்ற பல வருடங்களாக அவர் மாதாந்தம் பில்லிங் வந்து செலுத்தி இருப்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமா இருந்தாலும், இனிமேல் என்ன மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க அப்படின்ட்டு கூட அவர் வந்து ஒரு எச்சரிக்கையா வந்து இந்த செய்தியை வெளியிட்டிருப்பது சந்தோஷமான விடயமாக இருக்கின்றது. 1:22 நிமிடம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் டோன் டோல் இத்துக்கொண்டிருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: East FM. தமிழ் செய்திகள்.

கனடா மீது அமெரிக்கா அறிவித்துள்ள புதிய இறக்குமதி வரிகள் தொடர்பில் அதிபர் டொனால்டு டிரம்ப் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இரண்டு பிரதான சர்வதேச தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. வர்த்தக நடைமுறைகள் இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஆழமான பிளவுகளை ஏற்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாதென சர்வதேச ஐக்கிய உருக்கு தொழிலாளர்கள் சங்கம், சர்வதேச இயந்திர வல்லுநர்கள் மற்றும் விண்வெளி பணியாளர்கள் சங்கம் ஆகியவற்றின் தலைவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தமிழ்நாட்டை பாதிக்கும் வகையில் காவிரிக்கு குறுக்காக கர்நாடக அரசு கட்டுவதற்கு முயற்சித்து வரும் மேகதாது அணை தொடர்பில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுள்ளது. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்லவுள்ளதாக கர்நாடக அரசு அறிவித்துள்ள சூழலிலும் இக்கூட்டம் இடம்பெற்றுள்ளது. அதேவேளை மேகதாது அணை மற்றும் காவிரி விவகாரங்கள் குறித்து கலந்துரையாட கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சந்திப்பது தொடர்பில் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். எனினும் தற்போதுள்ள பதட்டமான சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகா வர வேண்டாம் என கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கும் கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. ரகசிய தகவல்களை கிடைத்தும் தாக்குதல்களை தடுக்க தவறியமை, தாக்குதல்களுக்கு உதவியமை ஆகியவை குறித்த நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இத்தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயத்தில் ஆகஸ்ட் முதலாம் இரண்டாம் திகதிகளில் ஜோதி விழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் TTR Transport and TSN Express. இவன்ட் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பை வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், இன்னும் ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் முதலாம் திகதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் இரண்டாம் திகதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமோ, சரிகம ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்ன செந்தமிழ் மற்றும் கெனடிய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479829476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476. 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் உடனே 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 437-860-7002.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
0: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சொஃப்ட் சாரீஸ், லெஹங்கா ஷூட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவ சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
4: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 101.

ஒரு மணி 46 நிமிடம் எஸ்டிஎஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. அஜிக்ஸ் மற்றும் பிக்கரிங் கெசினோக்கள்ல வந்து பணிபுரிகிற 900 மேற்பட்ட ஊழியர்கள் வந்து இன்று நள்ளிரவு முதலே வேலை நிறுத்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களாம். இது எதனால அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு கிடைக்கின்ற ஊதிய தொகை காரணமாகவும், அது மட்டுமில்லாமல் அவர்களோட நலன்கள் தொடர்பான பல ஒப்பந்தம் குறித்து அவர்களுக்கான ஈடுபாடு வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு இன்னும் பெட்டரா வேணும் அப்படின்ற காரணத்தினாலே தான் நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் இந்த யூனிஃபார்ம் லோக்கல் 1090 மற்றும் கெசினோக்களை நடத்துகின்ற கிரேட் கனடியன் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்திற்கு இடையில தான் இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு வந்து எட்டப்படாத பட்சத்தில் தான் இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கிறாங்க. யார் யார் இந்த போராட்டத்தில எல்லாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது, கெசினோ டீலர்ஸ்கள், கேஷியர்கள், ஸ்லாட் இயந்திர தொழில்நுட்ப நிபுணர்கள், உணவக ஊழியர்கள், அது மட்டுமல்லாமல் ஹோட்டல் ஹவுஸ் கீப்பிங் பணியாளர்கள் கூட இவ்வாறான போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கின்றார்களாம். இவ்வாறு பல பிரிவுகளை சேர்ந்த ஊழியர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு கூட தெரிவித்திருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட பிக்கரிங் கெசினோ ரிசோர்ட் மற்றும் கெசினோ அஜெக்ஸ் வந்து தொடர்ந்தே திறந்திருக்கு அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற வசதி வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஏனெண்டா சில என்ட்ரன்ஸ்களில் மற்றும் வசதிகளில் கூட நீங்கள் பாதிப்பை வந்து காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அங்கே போனேன் அப்படின்ட்டு கூட யார் சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த கிரேட் கெனடியன் என்டர்டைன்மெண்ட் தான் இதை அறிவிச்சிருக்கு. நீங்கள் வரலாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற ஃபெசிலிட்டிஸ் இருக்காது அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் இன்னுமே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். கூடிய விரைவில் நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு கூட தெரிவித்திருக்கின்ற. ஆகவே அங்க போறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அந்த வெப்சைட்டை வந்து செக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா லாங் வீக்கெண்டாக இருக்கு, சில பேர் வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணி கொண்டு இருப்பீங்க. போயிட்டு ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த அந்த வசதிகள் வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்ட்டு சொன்னால் அந்த வீண் விரயத்தை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்வீங்க. நேரம் 1:49 நிமிடம் இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது.

ஒரு மணி 54 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. செலசி பர்னிச்சர்ஸ் வழங்கும் விசேட மலிவு விற்பனை ஆகஸ்ட் 1 வரை தொடர்கிறது. கனேடியன் மேட் பெட்ரூம் பர்னிச்சர்ஸ் மிக குறைந்த விலையில் அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம். மேட்ரஸஸ் $100 தொடக்கம். பிரீமியம் மேட்ரஸ் $500. அழகான செக்ஷனல் சோஃபாக்கள் மிக மிக மலிவு விலையில் ஆகஸ்ட் 1 முன்னர் முந்திக் கொள்ளுங்கள். செலசி பர்னிச்சர்ஸ், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்கார்ப்ரோ, 416-731-7044.

0: சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூஞ்சோட்டம்
1: கொட்டட்டும் நன்று காதல் தேரோட்டம்
0: வளையும் ஓசை கல கல கலவென கவிதைகள் படிக்கிறது

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2,000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. August 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். August 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடி கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் 29.99 முதல் 3 சாரீஸ் $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை 29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் 9.99. பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் 129.99. வெட் கிரைண்டர் 199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala avargalin nirvagathil iyangum BSRV Medical and Dental Office ippozhudhu mulumaiyana maruthuva matrum pal maruthuva sevigaludan iyangugirathu. Prabala pal maruthuvar Dr. Kobal inge principal dentist aga seviyattugirar. Cosmetic dentistry, family dentistry, root canal treatment, braces, crowns and fillings pondra pal maruthuva sevigal anaithum ore idathil. Varathil 7 naatkalum sevai. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754-8881, 416-754-8881.
5: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
6: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
6: பூவே பூவே பெண் பூவே,
5: எப்பொழுதும் கேளுங்க மகிழ்ச்சி.

மணி 8 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 28 டிகிரி செல்சியஸ், 31 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வழியில் 24 டிகிரி செல்சியஸ், 28 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca உலகத்தில் எங்க இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக திருவிளக்கம் 416-8241212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 2 மணி 8 நிமிடம், இது ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ.

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 4168354128.
6: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
7: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்று மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
4: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ. 4372632394 416-289-9993.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 12:21 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் மட்டும்தானா வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவீங்க, நாங்களும் ஈடுபடுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கனடாவோட இரண்டாவது பெரிய விமான நிறுவனமான வெஸ்ட்ஜெட் பணிபுரிகிற விமான பணிப்பெண்கள் வந்து கிட்டத்தட்ட 4,400 விமான பணிப்பெண்கள் தங்களோட பேச்சுவார்த்தை வந்து சரிவரையில் அப்படின்ட்டு சொன்னால் நாங்கள் வார August 2 முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு தொழிற்சங்கம் கூட 72 மணி நேர வேலை நிறுத்த அறிவிப்பை கூட தற்போது வழங்கி இருக்கிறோம். அது எதனால இந்த வேலை நிறுத்தத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், விமானம் புறப்படுவதற்கு முன்பும் தரையிறங்கின பிறகும் எங்களுக்கு முழுமையான ஊதியம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் எடுக்கிற சம்பளம் வந்து எங்களுக்கு காணாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த வேலை நிறுத்தத்தில் வந்து ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இன்னுமே பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. அது ஒரு சரியான ஒரு தீர்வை எட்டப்படாத விடத்து தான் நாங்கள் இதை ஆரம்பிப்போம் அப்படின்னு கூட முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 2-3 நாட்கள் இருக்குதானே, அதுக்குள்ளே பேச்சுவார்த்தை வந்து எட்டப்படாட்டி தான் நாங்கள் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வெஸ்ட்ஜெட் நிறுவனம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம், இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை வந்து நாங்கள் கூடிய விரைவில் எடுத்துருவோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட இப்போ லாங் வீக்கெண்ட் கூட வருது, நிறைய பேர் வந்து பயணிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, அவர்கள் பயணம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு கூட வெஸ்ட்ஜெட் நிறுவனம் வந்து கவலை தெரிவிச்சிருக்கு. அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் இதுக்கு மாற்று நடவடிக்கைக்கு கூட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். 2:23 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் ஆயிஷா சில்க்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: திங்கக்கிழமை வரை ஒரு பெருந்தொகையான புதிய வரவுகளுடன் 30-50% ஆஃப் வரையில் நீங்க பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை தான் ஆயிஷா சில்க் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் சாரி வந்து $150 நீங்க பெற்றுக்கலாம். ஃபேன்சி சாரி $50 பெற்றுக் கொள்ள முடியும். கட்டன் சாரி $30 நீங்க பெற்றுக் கொள்ள முடியும். செமி சில்க் சாரி வந்து $60 பெற்றுக் கொள்ளலாம். ஆர்ட்ஸ் சாரி வந்து $20 நீங்க பெற்றுக் கொள்ள முடியும். இங்கே வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டும் டெண்டிலும் இந்த சேல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மார்னிங் ஃபேர் அண்ட் ஃபின்ச் அந்தப்பில் ஆயிஷா சில்க் தங்களுடைய 4th அனிவர்சரி மெகா சேலை இன்றிலிருந்து ஆரம்பித்து வருகின்ற திங்கக்கிழமை வரை வழங்க இருக்க என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடும் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகிறார்கள். ஆயிஷா சில்க் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
2: 4th அனிவர்சரி சேல் காபூ நகரில் 15,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பிரம்மாண்டமான காட்சியுடன் ஆயிஷா சில்க் மெகா சேலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். டென் சேலை பொறுத்தவரை சாரீஸ் எல்லாம் $10 ஆரம்பிக்கின்றது. சல்வார் ஸ்டார்டிங் ஃப்ரம் $30, லெஹங்கா ஸ்டார்டிங் ஃப்ரம் $50, குர்த்தி டாப் $10, ஹவுஸ் கோட் $10, லெகிங்ஸ் $2 for $15, சாரீஸ் கேட் $2 for $15க்கும், மென்ஸுக்கான சாரம் $3 for $10, $2 for $15 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டி ஷர்ட் $3 for $15, $2 for $15 மற்றும் $2 for $10 இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
1: ஆகவே இன்றிலிருந்து ஆரம்பித்து வருகின்ற திங்கட்கிழமை வரை தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 4th அனிவர்சரி மெகா சேலாக இந்த சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் நினைப்படுத்துகிறோம், ஏராளமான சாரிகள் நாம் வந்து மிக மிக விலை குறைப்போடு தந்து கொண்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் சாரி $150 நீங்க பெற்றுக்கலாம். ஃபேன்சி சாரி $50 பெற்றுக்கொள்ள முடியும். காட்டன் சாரி வந்து $30 பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல செமிசில் சாரி வந்து $60 பெற்றுக்கொள்ள முடியும். ஆர்ட்ஸ் சாரி வந்து $20 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டும் டெண்டிலும் சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் தங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் ஆயிஷா சில்க் இந்த 4th மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறார்கள்.
2: $200 மேல் கொள்வனவு செய்வோருக்கு கிஃப்ட் காத்திருக்கின்றது. $1,000 மேல் கொள்வனவு செய்வோருக்கு அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு முதலாவது பிரைஸாக $1,000 பெறுமதியான சாரி, இரண்டாவது பிரைஸாக $500 பெறுமதியான சாரி, மூன்றாம் பிரைஸாக $250 பெறுமதியான சாரி.
1: ஆகவே நேரடியாக வரலாம். மார்னிங் ஃபேர் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஆயிஷா சில்க் 4th அனிவர்சரி மெகா சேல் 10 நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றிலிருந்து ஆரம்பித்து தங்களுடைய விற்பனையை திங்கட்கிழமை வரை இடம்பெறும் என்பதை நினைப்படுத்துகின்றார்கள். புதிய வரவிலிருந்து 30-50 ஓஃபரே நீங்க பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டும் இந்த டெண்டிலும் இங்கே ஏராளமான ஆடைகள் மிக மிக குறைந்த விலையில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா சில்க் என்பது குறிப்பிடத்தக்கது.

0: கனடாவின் பொருளாதாரம் முன்கூட்டி மதிப்பிடப்பட்டதை விட அதிகமாக 0.3% வளர்ச்சியை கடந்த மே மாதத்தில் பதிவு செய்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. 0.1% வளர்ச்சியை ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. ஏப்ரல் மாதத்தை அடுத்து மே மாதத்திலும் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி இரண்டாவது காலாண்டில் கனடிய பொருளாதாரம் வலுவாக மீண்டெழுவதை காட்டுவதாகவும் புள்ளி விவரவியல் திணைக்களம் கூறியுள்ளது. ஜூன் மாதத்திலும் 0.2% பொருளாதார வளர்ச்சி கனடாவில் மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் மதுபான விற்பனை துறையில் இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. தடுப்பு காவலில் விசாரிக்க வேண்டிய அவசியத்தை சுட்டிக்காட்டி அவரது முன்ஜாமீன் கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் விசாரணைக்கு செந்தில் பாலாஜி ஒத்துழைப்பு வழங்குவதை தாம் உறுதிப்படுத்துவதாக தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் இடையில் தேவை ஏற்படின் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தம்மை நாடலாம் என கூறியுள்ளது. அத்துடன் அறிவுறுத்தல்களை மீறினால் முன்ஜாமீன் ரத்து செய்யப்படும் எனவும் செந்தில் பாலாஜியை அது எச்சரித்துள்ளது. அதேவேளை மதுபான விற்பனை துறை ஊழல் தொடர்பில் மேலும் 2 பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையின் வடக்கில் வன்னியில் இராணுவம் வசமுள்ள மேலதிக காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதிநிதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் கோப்பாப்பிளவு மற்றும் வட்டுவாக்கலிலும் கிளிநொச்சியின் சில பகுதிகளிலும் காணி விடுவிப்புகள் கவனத்தில் எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். இராணுவத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி 38 நாட்களாக கோப்பாப்பிளவு மக்கள் போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம்

0: தோணுமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-504-8955-52 Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandeshwarar சர்வியை வழங்குகிறார். 416-299-1020.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: Lakme Home Sing, Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing, 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி, 416-455-3514.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. SE4K விட்பி கேம்பஸ் நடத்தும் மாபெரும் AI அண்ட் ரோபோட்டிக் ஓபன் ஹவுஸ் இன்று முதல் திங்கட்கிழமை வரை நடைபெறுகிறது. 4 முதல் 18 வயது வரையிலான பிள்ளைகளும் அவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொள்ளலாம். கிரேட் 10, 11, 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் அல்லது படிக்க போகும் பிள்ளைகள் இருந்தால் இது மிகவும் பயன் தரும். 202 South Blair Street, Unit 6 விட்பியில் இன்று மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு திங்கள் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரையும் இந்த AI அண்ட் ரோபோட்டிக் ஓபன் ஹவுஸ் இடம்பெறும். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். மேலதிக விவரங்களுக்கு 416-561-0374 அல்லது SE4K.ca-வில் RSVP செய்யுங்கள். 2:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோல் இத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் ஆயிஷா சில்க்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மார்னிங் சார் என் பெயர் சந்தீப் லாமா இந்திரிக்கின்ற ஐசா சில்க் நான்காவது அனிவர்சரி மெகா சேல் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வெள்ளியே டெண்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான பிட்மணி இடம்பெறுகிறது. இன்றிலிருந்து ஆரம்பித்து வருகின்ற திங்கட்கிழமை வரை இந்த மாபெரும் பிட்மணி இடம்பெறப் போகிறது. ஏராளமான ஆடைகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பொழுது எங்களோட புஷ்பா நந்திரிக்கின்றார். வணக்கம் புஷ்பா.
2: வணக்கம் வணக்கம். எனது அனைத்து வாடிக்கையாளர்கள் நன்றி நேற்று எடுத்
1: முப்பது விதத்துல இருந்து 50 விதமான தள்ளுபடிகளை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுல வந்து விசேட தள்ளுபடியாக உங்களுக்கு சாரி, சல்வார், பிரைடல் லங்கா, டிசைனர் லங்கா, மென்ஸ் சர்வானி, மென்ஸ் குர்தா அண்ட் ஜுவல்லரி எல்லாம் 50% ஆஃப். ஒன்லி உங்களுக்கு இது 4 days மட்டும்தான், இன்று ஆரம்பித்து மண்டே மட்டும் இந்த 50% ஆஃப் இருக்கு. அதாவது இப்ப நீங்க காஞ்சிபுரம் சாரியை பாக்கக்குள்ள 500 மார்க் பண்ணியிருந்தா உங்களுக்கு சரியாக 50% ஆஃப்ல வந்து $250 பெறும். அதே மாதிரி சல்வாரம் அதே மாதிரி $100 மார்க் பண்ணியிருந்தா $50 செகண்ட் வேறும். பிரைடல் லங்கா எல்லாமே உங்களுக்கு 50% ஆஃப்ல. இந்த 4 தினங்கள் மட்டும் இது வந்து விசேட எங்க அனிவர்சரி மெகா சேலுக்காக உங்களுக்கு தருகின்ற ஒரு விசேட தள்ளுபடி விலை. அதே போன்று காஞ்சிபுரம் சாரீஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து $150 ஆரம்ப பரிசாக போய்கொண்டிருக்கிறது. ஃபேன்சி சாரீஸ் வந்து $50, கொட்டன் சாரீஸ் எல்லாம் வந்து $30, செமி சில்க் சாரீஸ் எல்லாம் $60, ஆர்ட் சில்க் சாரீஸ் எல்லாம் வந்து $20. நீங்க இங்க வந்து எங்கட சென் ஸ்டைல வந்து பெருந்தொகையாக பெற்றுக்கொள்ளலாம். சென் ஸ்டைல வந்து மிக பிரமாண்டமான சென்ட் அமைக்கப்பட்டு, அதாவது எங்க பார்க்கிங் ஃபுல்லா உங்களுக்கு சென்ட் அமைக்கப்பட்டு பெருந்தொகையான ஐட்டம் மிக மிக மலிவாக உங்களுக்கு சென்டில் வந்து இருக்கின்றது. இன்றைய தினம் ஆரம்பித்து திங்கட்கிழமை மட்டும் இருக்கின்றது. சாரீஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு $10 இருந்து ஆரம்பம் வாங்குறது. சல்வார்ஸ் வந்து $30 இருந்து ஆரம்பம். லங்கா எல்லாம் வந்து $50. குர்தி டாப்ஸ் வந்து $10 இருந்து, ஹவுஸ் கோட் வந்து $10, லெகின்ஸ் வந்து $215, சாரீஸ் கட் வந்து $215. பெருந்தொகையான ஐட்டம் நீங்க மென்ஸ் ஷர்ட் எல்லாம் வந்து $10 இருந்து ஆரம்பம் வாங்குறது. டிஷர்ட் வந்து $2 for $10 to $4 for $15 டி ஷர்ட். கொரக்கடையில் வந்து $18 இருக்கும். மற்றும் சாரம் வந்து $3 for $10 to $4 for $15 கிப் சாரம் வந்து $10 என்ற அடிப்படையிலும் பெருந்தொகையான ஐட்டம் வந்து உங்களுக்கு இப்ப இதுல சொல்ல முடியாத ஐட்டங்கள் பெருந்தொகையான ஐட்டம் வந்து உங்களுக்கு சென்டில் வந்து மிக மிக மலிவா இந்த 4 தினங்கள் இருக்கும். எக்கோ பிளஸ் வந்து $150 இருக்கும். ஸ்டீல் வந்து $190, பிரித்தி ஸ்டீல் அண்ட் சிமித் வந்து $190, பிடிஎம் வந்து $140, வெட் கிரைண்டர் வந்து $350 போனதெல்லாம் $275 இருக்கும். ரொட்டி மேக்கர் வந்து $60, கோக்கனஸ் பேப்பர் வந்து $90, IDF மிஷின் வந்து உங்களுக்கு $85 இருக்கும். இந்த சேல் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். அப்பச்சட்டி பெரிய அப்பச்சட்டி எல்லாம் வந்து $20 இருக்கும். ரைஸ் குக்கர் வந்து $30. அது மட்டும் இல்ல, பாக்ஸ் ஷர்ட் வந்து பெருந்தொகையான கலர்ஸ் வந்திருக்கிறேன், அவற்றை நீங்க $14 வந்து பெற்றுக்கொள்ளலாம். செக் பண்ற ஷர்ட் எல்லாம் வந்து $15, பிரிண்ட் ஷர்ட் எல்லாம் வந்து $15. பெருந்தொகையான ஐட்டம் மிக மிக மலிவாக இந்த 4 தினங்கள் உங்களுக்கு இருக்க போன்றது. அது மட்டும் இல்ல, $1000 மேல் கொலோன செய்வோருக்கு வந்து நாங்க அதிர்ஷ்டம் பார்க்க அதிர்ஷ்டம் வச்சுட்டு கொடுத்து அதிர்ஷ்டம் பார்த்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து $1000 சாரீஸும், செகண்ட் ப்ரைஸ் வந்து $500 பண்ண சாரியும், தேர்ட் ப்ரைஸ் வந்து $250 பண்ண சாரியும் வழங்கி இருக்கின்றோம். அது மட்டும் இல்ல, $200 மேல வாங்க அனைவருக்கும் கிஃப்டும் இருக்கின்றது என்பதையும் தெரிவிக்கிறேன். நன்றி.
2: நன்றி புஷ்பா, உங்களோட இணைந்து கொண்டது மார்னிங் ஷோ டைம் ஃபின்ச் சந்திப்பில் ஆயுஷா சில்க் 4th அனிவர்சரி மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: 2:49 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ இழுத்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான அல்வியன் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்வியன் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். 2:50 இத்துடன் நாங்களும் விடைபெற்று செல்லும் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்தும் சீங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் ரிஷிஷ்கான் இணைந்திருப்பார். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Punraja. Commerce Ventures 416-457-0651.
6: Hare Krishna, Hare Krishna. Hare Krishna is going to Scarborough Alley Verdanda Radayatare. Imore August Madam Vertandari Ilakam Ayayidathu 555 Steel 7U Scarborough Millikan Park Nudambaru. Radayatare Isai Nadana Nagarchigal Metrum அன்னதானம் என்பதும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701.
7: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸுடன் 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமட் தம்சேன் 4-3-7-8-6-0-7-0-0-2.
8: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும்

0: காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
1: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
2: மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
3: மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக்னிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000, 416-446-4000.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூலை மாதம் 31 வெள்ளிக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடு இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், மானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 முதல் 5 வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் இசையெங்கும் கிழக்கு. இசையெங்கும் கிழக்கு
0: இன்றையாளம் கூட 5 வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு. 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம்.சிஏ ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 3:08 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வெளியில் 28°C 31°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் பிரதானமாக இருக்கின்றது அநேகமான பகுதிகளில். நாளைய தினம் சனிக்கிழமை மேகமூட்டம் நிறைந்த நாள். மழைக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 5 mm எதிர்பார்க்கப்படுகின்றன. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் குறைவடைய இருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது. அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் வழங்கும் விசேட மலிவு விற்பனை August 1 வரை தொடர்கின்றது. கெனடியன் மேட் பெட்ரூம் பர்னிச்சர்ஸ் மிக குறைந்த விலையில். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸ் $100 தொடக்கம், பிரீமியம் மேட்ரஸ் $500. செக்ஷனல் சோஃபாக்கள் மிக மிக மலிவு விலையில். August 1 முன்னர் முந்திக் கொள்ளுங்கள். செலசி பர்னிச்சர், 3350 ஃபேமஸி அவென்யூ, ஸ்காப்ரோ, 416-731-7044. நாங்கள் மீளவும் ஆயிஷா சில்க் தருகிற மலிவு விற்பனைகள் பற்றியும் அறிந்து கொள்ளலாம்.
1: $50 செமிசில்க் சாரி வந்து ஃப்ரம் $60, ஆர்ட் சில்க் சாரி ஃப்ரம் $20 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு ஒரு மாபெரும் சேலாக இந்த சேல் இப்பொழுது மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் ஐசா சில்க் தங்களது 4th anniversary மெகா சேலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
2: டென் சேலை பொறுத்தவரை சாரி ஸ்டார்டிங் ஃப்ரம் $10, அல்வா ஸ்டார்டிங் ஃப்ரம் $30, லெஹங்கா ஸ்டார்டிங் ஃப்ரம் $50, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150, சீல் $190, மீட் $190 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விடியம் $140, பெட் கிரைண்டர் $275, ரொட்டி மேக்கர் $60, கோகனட் ஸ்கிரேப்பர் $90.
1: இதுபோல 2 சாரம் $15 நீங்க பெற்றுக்கலாம். 3 சாரம் $10 மட்டுமே. டி ஷர்ட் $3-$15, கொரக்கடை டி ஷர்ட் வந்து $18 நீங்க பெற்றுக்கலாம். பாக்ஸ் ஷர்ட் $14 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு வர்ணங்களில் இந்த பாக்ஸ் ஷர்ட் எல்லாம் இருக்கின்றன. உங்களுக்கு பிடித்த ஷர்ட்களை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல செக் பிரிண்டர் ஷர்ட் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் $15 நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே தந்து கொண்டிருக்கிறார்கள். சாரீஸ் வந்து $10 நீங்க பெற்றுக்கலாம். சல்வார் வந்து $30 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். லெஹங்கா $50 பெற்றுக்கொள்ள முடியும். குர்தி டாப் வந்து $10 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹவுஸ் கோட் வந்து $10. அதுபோலே நீங்கள் குறிப்பாக லெகின் வந்து $2-$15, சாரி ஸ்கர்ட் $2-$15 நீங்கள் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் ஐசா சில்க் 4th anniversary மெகா சேலை இன்றிலிருந்து ஆரம்பித்து வருகின்ற திங்கட்கிழமை வரை வழங்குகிறார்கள். வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு மாபெரும் சேலாக இந்த சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: $20, $30, இன்னும் நிறைய ஐட்டங்கள் மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். $200 மேல் கொள்வனவு செய்வோருக்கு கிஃப்டும் காத்திருக்கின்றது. $1000 மேல் கொள்வனவு செய்வோருக்கு அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் $1000 பெறுமதியான சாரி, செகண்ட் ப்ரைஸ் $500 பெறுமதியான சாரி, தேர்ட் ப்ரைஸ் $250 பெறுமதியான சாரி என்று அனைத்தையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
1: மார்னிங் சார் என் பிச்சு சந்திப்பெல்லாம் ஐசா சேல் 4th anniversary மெகா சேல் இன்றிலிருந்து ஆரம்பித்து வருகின்ற திங்கட்கிழமை இடம்பெற இருக்கிறது. நேரடியாக வரலாம் 416-298-6116 அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம்.

0: இசையுடன் இஷ்டம் உங்களுடன் 102.7
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
0: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance retail peralam 2025 Infinity QX 50 kal 0% finance and lease retail kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960
2: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor
2: 2225 Markham Road Suite 307 647-478-0144
4: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம் 3350 பார்மசி அவென்யூ யூனிட் 3 ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105, 416-834-2266.
6: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, Nay, Petrukulvadil, Siramangali Sandikindrikala. No problem. Pradana Vangikalil, 20 Naatkalil Kadanai Petrutheram Olungukal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavarkalum, Petrukulamudiyam. Ungal Loan Processing Nay, Udenakudan Email Udaka Update Sayapadam. Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90
4: அனைவருக்குமான
7: புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காப்ரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. நேரம் 3:26 இருக்கிறது. டூராம் வாழ் பாடசாலை மாணவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. SC4K விபி கேம்பஸ் நடத்துகின்ற மாபெரும் AIN ரோபாட்டிக் ஓபன் ஹவுஸ் இன்று முதல் திங்கட்கிழமை வரை நடைபெறுகிறது. 4 முதல் 18 வயது வரையிலான பிள்ளைகளும் அவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொள்ளலாம். கிரேட் 10, 11, 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் அல்லது படிக்கப் போகும் பிள்ளைகள் இருந்தால் இது மிகவும் பயன் தரும். 202 சவுத் பிளேயர் ஸ்ட்ரீட் யூனிட் 6 விட்பியில் இன்று மாலை 4 மணி முதல் 9 மணி வரையிலும், சனி ஞாயிறு திங்கள் காலை 10 மணி முதல் 8 மணி வரையிலும் இந்த AIN ரோபாட்டிக் ஓபன் ஹவுஸ் இடம்பெறும். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். மேலதிக விவரங்களுக்கு 416-561-0374 அல்லது SC4K.ca நீங்கள் RSVP செய்ய முடியும்.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்

0: செய்திகள்.
1: கனடா மீது அமெரிக்கா அறிவித்துள்ள புதிய இறக்குமதி வரிகள் தொடர்பில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இரண்டு பிரதான சர்வதேச தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. வர்த்தக நடைமுறைகள் இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஆழமான பிளவுகளை ஏற்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாதென சர்வதேச ஐக்கிய உருக்கு தொழிலாளர்கள் சங்கம், சர்வதேச இயந்திர வல்லுநர்கள் மற்றும் விண்வெளி பணியாளர்கள் சங்கம் ஆகியவற்றின் தலைவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தமிழ்நாட்டை பாதிக்கும் வகையில் காவிரிக்கு குறுக்காக கர்நாடக அரசு கட்டுவதற்கு முயற்சித்து வரும் மேகதாது அணை தொடர்பில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்ல உள்ளதாக கர்நாடக அரசு அறிவித்துள்ள சூழலிலும் இக்கூட்டம் இடம்பெற்றுள்ளது. அதேவேளையில் மேகதாது அணை மற்றும் காவிரி விவகாரங்கள் குறித்து கலந்துரையாட கர்நாடக முதலமைச்சரை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சந்திப்பது தொடர்பில் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். எனினும் தற்போதுள்ள பதற்றமான சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகா வர வேண்டாம் என கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித்த ஜெயசுந்தரவுக்கும் கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. இரகசிய தகவல்கள் கிடைத்தும் தாக்குதல்களை தடுக்க தவறியமை, தாக்குதலுக்கு உதவியமை ஆகியன குறித்த நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இத்தண்டனை வழங்கப்பட்டுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: நேரம் 3:33 ஈஸ்ட் எஃப்எம் இல் திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ந்த நாளில் நாங்கள் மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ள போன்றோம்.
2: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் எங்க அலுவலகத்திலிருந்து நேரடியாக இணைந்திருக்கின்றோம். மில்லேனியல் மோர்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனி ஷான் உங்களுடைய அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளுக்குமான நிவர்த்தியை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். இப்போது இருக்கின்ற காலகட்டத்திலே குறிப்பாக வந்து நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க போறீங்கன்னு சொன்னா நிச்சயமாக இந்த மோர்கேஜ் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதே போன்று உங்களுக்கு இருக்கின்ற ப்ராப்பர்ட்டிஸுக்கான மோர்கேஜ் வந்து ரினியூவல் பீரியட் வரலாம், அல்லது வந்து ஒரு சரியான வங்கியில சரியான ரென் அதாவது உங்களுடைய மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கட்டுப்படியாக அலுவலகம் அமைந்திருக்கின்றது. மேற்பட்ட ஜெனிஷியான் உங்களுக்கான இந்த மோர்கேஜினை பெற்று தந்து கொண்டிருக்கின்றார். ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ஆக இருக்கலாம், ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், ரீஃபைனான்சஸ், கமர்ஷியல் மோர்கேஜ் என்று சொல்லி எல்லா மோர்கேஜுக்கும் நீங்கள் வரை அணுக முடியும். தற்போது கமர்ஷியல் லோன்ஸ் கூட பெற்றுத்தரப்படுகின்றது மேஜர் பேங்க்ஸிடமிருந்து வித்தின் 48 அவர்ஸுக்குள் அப்ரூவலும், பிரைவேட் அப்ரூவல் ஆக இருக்கும் பட்சத்தில் வித்தின் 2 அவர்ஸ் அப்ரூவலும் இருக்க போகிறது. அதே போன்று நீங்க ப்ரொபோசல் அல்லது பேங்க்ரப்சி செய்தவராக இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அது தொடர்பான ஆலோசனைகளுக்கும் நீங்கள் இவரை அணுக முடியும். அதே போன்று கிரெடிட் ஸ்கோர் என்பது இங்கே மிக முக்கியமான ஒரு விடயம். கனடாக புதிதாக வந்தவர்களோ அல்லது வந்து வேறு ஏதோ காரணங்களினால் உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து குறைவடைந்திருந்தால் கூட அந்த கிரெடிட் ஸ்கோரை சரியான அளவிலே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி உங்களுக்கான மோர்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் ஜெனிஷானை நீங்கள் அணுக முடியும். அது மாத்திரமில்லாமல் இப்போது ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு பில்டர்ஸ் ஊடாக நீங்க வாங்கி இருக்கிறீங்கன்னு சொன்னா அதுல வந்து 99% பில்டர்ஸ் ப்ரொஜெக்ட் அப்ரைசல் இது வந்து 100s of thousands அண்டர் வேல்யூவாக காணப்படுகிறது. ஆனா பில்டர் வந்து இந்த பர்ச்சேஸ் பிரைஸை குறைக்க ஒப்புக்கொள்ள மறுக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்திலே பில்டருக்கு பிளாங்கட் மோர்கேஜ் கொடுத்த அந்த பேங்க் ஊடாகவே எந்த அப்ரைசலும் இல்லாமல் உங்கள் பர்ச்சேஸ் பிரைஸினுடைய 20% மட்டும் செலுத்தி நீங்கள் அப்ரைசல் இல்லாமல் உங்களுக்கான மோர்கேஜை பெற்றுக்கொள்வதற்கும் இப்போது ஜெனிஷான் உங்களுக்கு உதவும் தயாராக இருக்கின்றார். ஆகவே எந்த சிச்சுவேஷன் நீங்க இருந்தாலும் உங்களுடைய கடன்களை எல்லாம் குறைத்து உங்களுக்கு சரியான விதத்திலேயே மாதாந்த பேமெண்டை செய்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் கூட ஆலோசனை பெற நீங்கள் அழைக்கலாம் ஜெனிஷான் 647-8910742 647-8910742.

0: நேரம் 3:41 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ்த்தி எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆயிஷா செல் தலகு தருகின்ற மலை விற்பனை பற்றி நாங்கள் மீளவும் அறிந்து கொள்ள போன்றோம்.
1: திங்கட்கிழமை வரை இந்த மாபெரும் மலையை இடம்பெறப்போகிறது. குறிப்பாக வெளியே மிக பிரம்மாண்டமான டென்ட்கள் அமைக்கப்பட்டு இந்த டென்ட்களிலும் ஏராளமான ஆடைகளை நீங்கள் விஷயத்திலே பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலே தந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் தங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள் ஆயிஷா செல். குறிப்பாக காஞ்சிபுரம் சாரி $150 நீங்க பெற்றுக்கலாம், ஃபேன்சி சாரி $50 பெற்றுக்கொள்ள முடியும், காட்டன் சாரி $30 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், செமிசிக் சாரி வந்து $60 பெற்றுக்கொள்ள முடியும், ஹாட்ஸ் சாரி வந்து $20 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான ஆடைகள்லாம் மிக மிக விலக்குறைப்போடு 4வது அனிவர்சரி சேலை முன்னிட்டு தங்களுடைய விற்பனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மார்னிங் சேரின் பிச்சாந்திப்பில் ஆயிஷா செல்
2: மிக பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு பெருந்தொகையான ஐட்டம் மிக மிக மலிவு விலையில் நீங்கள் இப்போது பெற்றுக்கொள்ள முடியும். ஆயிஷா சல்கில் சாரி ஸ்டார்டிங் ஃப்ரம் $10, அல்வா ஸ்டார்டிங் ஃப்ரம் $30, லெஹங்கா ஸ்டார்டிங் ஃப்ரம் $50, குர்த்தி டாப்ஸ் $10, ஹவுஸ் கோட் $10, லெகிங்ஸ் $2, $15, சாரி ஸ்கர்ட் $2 for $15, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, ஸ்டீல் $190, சுமித் $190, விடியம் $140, வெட் கிரைண்டர் $275, ரொட்டி மேக்கர் $60, கோகனட் ஸ்கிரேப்பர் $90, அப்பர் சட்டி $20, ரைஸ் குக்கரினை $30 லேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
1: இதேபோலே டென்ட் சேலில் வருகின்ற பொழுது குறிப்பாக சாரி $10 இருந்து நீங்க பெற்றுக் கொள்ள முடியும், சால்வா $30 இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம், லெஹங்கா $50 இருந்து நீங்க பெற்றுக் கொள்ள முடியும், குருதி டாப் $10, அதுபோலே கவுஸ் கோட் $10, லெகின் $2 for $15 நீங்க பெற்றுக்கலாம், சாரி ஸ்கர்ட் வந்து $2 for $15 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், $2 for $15, $3 for $10 மட்டுமே. இதுபோல டி ஷர்ட் $3 for $15 நீங்கள் ஆயிஷா செல்கில் பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோலே கொரக்கடை டி ஷர்ட் வந்து $18 மட்டுமே, பாக்ஸ் ஷர்ட் வந்து $14 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான வர்ணங்கள் இந்த பாக்ஸ் ஷர்ட்லாம் இருக்கிறதை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் செக் பிரிண்ட் ஷர்ட் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் $15 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளம் ஏராளம் ஆடைகள் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் ஆயிஷா செல்க் 4வது அனிவர்சரி மெகா சேலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே டென்ட் அமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் விற்பனையாக இந்த விற்பனை இன்றிலிருந்து ஆரம்பித்து வருகின்ற திங்கட்கிழமை வரை இடம்பெறப் போகிறது. நேரடியாக வருகின்ற பொழுது ஏராளமான விலக்குறைப்போடு நீங்கள் ஆடைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆயிஷா செல்க்.
2: $200 மேல் கொள்வன விசைவோருக்கு கிஃப்ட் காத்திருக்கின்றது. $1000 மேல் கொள்வன விசைவோருக்கு அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் $1000 பெறுமதியான சாரி, செகண்ட் ப்ரைஸ் $500 பெறுமதியான சாரி, தேர்ட் ப்ரைஸ் $250 பெறுமதியான சாரி.
1: மார்னிங் சார் என் பிஞ்சாந்திப்பில் ஆயிஷா செல்க் 4வது அனிவர்சரி மெகா சேலை வழங்குகின்றார்கள். 416-298-6116.

0: அணியும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயத்தில் ஆகஸ்ட் முதலாம் இரண்டாம் திகதிகளில் ஜோதி விழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் TTR டிரான்ஸ்போர்ட் அண்ட் TSN எக்ஸ்பிரஸ். இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பை வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், இன்னும் ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் முதலாம் தேதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமோ, சரிகமப ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்ன செந்தமிழன் மற்றும் கெனடிய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்.
3: 50,000 ஹோம் இக்விட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval. இவை மட்டுமல்ல, Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business Dopsie.
5: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்.
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599.
10: டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது

0: சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ, 416-720-7439.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
4: காட்டுக்கரு பண்பலை, 102.7.

0: நேரம் 3:58 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் மில்லேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ளலாம்.
1: மில்லேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் அளவில் திறந்திருக்கின்றோம். இப்போது நாங்கள் மில்லேனியல் மோட்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷ் அவர்களோடு பேச இருக்கிறோம். வணக்கம் ஜெனிஷ்.
2: வணக்கம். மில்லேனியல் மோட்கேஜ் ஊடாக நாங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோட்கேஜஸ், கொமர்ஷியல் மோட்கேஜஸ், ரீஃபினான்சஸ், ரெசிடென்ஷியல், கொமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல், பிளாசாஸ்கள்,

0: அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றினூடாகவும் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏவுக்கு செல்வதனூடாக அங்கு நீங்கள் இலவசமாக இலகுவான முறையில் எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அந்த வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏவிலும் நீங்கள் நேரடியாக ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். வெளியில் 29 டிகிரி செல்சியஸ் பிரதானமாக வெயில் இருக்கின்றது. 31 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாளைய மிகமூட்டம் நிறைந்த நாள், 25 டிகிரி செல்சியஸ் அதி கூடிய வெப்பநிலை, கிட்டத்தட்ட 5 மில்லிமீட்டர் மழைக்கான வாய்ப்புகளை நாளைய தினம் கொண்டிருக்கின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் குறைவினை காண இருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது.
1: குறிப்பாக இதில் 30-50% ஆடைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஐசா சில்க் ஏராளமான ஆடைகள் மிக மிக விலக்குறைப்போடு தந்து கொண்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் சாரி 150 பெற்றுக் கொள்ளலாம். காட்டன் சாரி ஃப்ரம் $10, $15, $10, $15, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10,
2: மேல் கொள்வனவு செய்வோருக்கு கிஃப்ட் காத்திருக்கின்றது. $1,000 மேல் கொள்வனவு செய்வோருக்கு அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் $1,000 பருமதியான சாரி, செகண்ட் பிரைஸ் $500 பருமதியான சாரி, தேர்ட் பிரைஸ் $250 பருமதியான சாரி. பட்டுகளின் சங்கமம் ஆயிஷா சில்க் இன்னும் உங்களுக்காக நிறைய ஆஃபர்ஸ் காத்திருக்கின்றது. ஸ்காப்ரோ நகரில் 15,000 சதுர அடி பரப்பு கொண்ட பிரம்மாண்டமான காட்சி அறையுடன் இப்போது அவர்களுடைய 4th அனிவர்சரி மெகா சேலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: இதுபோல குறிப்பாக டென் சேல் வருகின்ற பொழுது இரண்டு சாரம் $15, மூன்று சாரம் $10 நீங்க பெருக்கலாம். டி ஷர்ட் மூன்று $15, கொரக்கடைல் டி ஷர்ட் வந்து $18 நீங்கள் ஒவ்வொரு வர்ணங்களிலான கொரக்கடைல் டி ஷர்ட்களை பெருக்கலாம். பாக்ஸ் ஷர்ட்டும் அவ்வாறுதான், ஏராளமான வர்ணங்களில் பாக்ஸ் ஷர்ட்டுகள் இருக்கின்றன. $14 நீங்க பெற்றுக் கொள்ள முடியும். செக் பிரிண்டர் ஷர்ட் எல்லாம் வந்து ஒவ்வொன்றுமே $15 நீங்க பெற்றுக் கொள்ள முடியும். என்னும் ஏராளமான ஆடைகளை நேரடியாக வருகின்ற பொழுது இங்க பெற்றுக்கொள்ளலாம். இதோடைய சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், குத்து விளக்கு என்று சொல்லி ஏராளமான பொருட்கள் எல்லாம் வந்து இப்பொழுது தங்களுடைய 4th அனிவர்சரி மெகா சேலி தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயுஷா சில்க் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு இன்றைய நாளில் இந்த விற்பனை ஆரம்பித்திருக்கிறது. வருகின்ற திங்கட்கிழமை வரை இந்த மாபெரும் விற்பனை இடம்பெற போகிறது என்பதை நாங்கள் மட்டுமே நினைப்படுத்துகிறோம். ஆகவே நீங்க வருகின்ற பொழுது ஏராளம் விலை குறைப்போடும், ஏராளமான பழசமை போடும் நீங்கள் ஆடைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஆயுஷா சில்க் வழங்கிக்
2: கொண்டிருக்கிறார்கள். பெட் கிரைண்டர் $275, ரோட்டி மேக்கர் $60, கோகனட் ஸ்கிரேப்பர் $90 பெற்றுக் கொள்ள முடியும்.
1: மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் அண்ட் ஆயுஷா சில்க் 416-298-6116.
0: நேரம் 4:06. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன் ட்ரோனோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22 மாலை 5:30 கிரேட் கெனடியன் கேசினோ ரிசோர்ட் ட்ரோனோவில். டிக்கெட் $60 முதல். விஐபி டிக்கெட் $200. ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன் லைவ் இன் ட்ரோனோ powered by Vijaya Jewelry. விவரங்களுக்கு 905-805-7877, 905-805-7877. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: அனைத்து வகையான உங்கள் மோர்கேஜ் தேவைகளுக்கும் நீங்கள் மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸின் ஜெனிஷ் ஆன் மேனேஜிங் பார்ட்னர் என்னை நீங்கள் அணுகலாம். என்னுடைய கண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 6478910742. இப்ப தன பேருக்கு இப்ப ரெனியூவல் வந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பங்கள்ல அதுக்கிடையில உங்களோட மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்க வேரியபிள்ல வச்சிருக்கிறதால அந்த ரேட்ஸ் கூடி குறைஞ்ச இந்த ப்ராப்ளம்ஸால நீங்க உங்களோட கிரெடிட் கார்டுகள் செகண்ட் மோர்கேஜ்கள் இப்படியான நிறைய கடன்களுக்குள்ள போயிருப்பீங்க. அந்த அனைத்து கடன்களையும் உண்டாக்கி பிரதான வங்கிகளிடம் இருந்து உங்களுக்குரிய ரீஃபைனான்சை பெற்று தருவதற்கு நல்ல வட்டி வட்டி வீதத்துடன் உங்களுக்கு பெற்று தருவதற்கு நீங்கள் எம்மை அழுகலாம். 6478910742 ஜெனிஷான். உங்களோட கார் லோன், ஸ்டூடெண்ட் லோன், கிரெடிட் கார்டு லோன், எல்லா வகையான லோனுகளையும் ஒரே மோர்கேஜுக்குள் கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு பேமெண்டாக செய்து கொடுத்து உங்களுக்கு குறித்த நேரத்தில் உங்களோட ரீஃபைனான்சை செய்து தருவதற்கான உங்களுக்கு ஈவென்ட்டும் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. 3 months இருக்கு, 5 months இருக்கு, 6 months இருக்கண்டா கூடி நீங்கள் என்னுடன் கண்டாக்ட் பண்ணி என்னை அணுகலாம். பிகாஸ் உங்களை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கும் அதுக்கு குவாலிஃபை பண்ணுறது மாதிரி. ஸோ உடனடியாக நீங்கள் அப்படியான ஒன்கமிங் ரினியூவல்ஸ் உங்களுக்கு வருதுன்னு சொல்லி சொன்னால் அதை ரீஃபினான்ஸ் பண்றதுக்கு நாடுங்கள். ஜெனிஷான், 6478910742, மில்லேனியல் எக்ஸ்பர்ட் மேனேஜிங் பார்ட்னர்.
1: ஆமா, 30 வருடத்திற்கு மேற்பட்ட பைனான்சிங் அட்வைசர் அனுபவத்தோடு தான் ஜெனிஷான் இந்த மோர்கேஜ் வசதிகளை உங்களுக்கு ஆல் செய்து தந்து கொண்டிருக்கின்றார். ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜ், ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், ரீஃபைனான்சஸ், கமர்ஷியல் மோர்கேஜ் சொல்லி அதோடு இப்போது கமர்ஷியல் லோன்ஸும் பெற்றுத்தரப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக வந்து உங்களுக்கு ரினியூவலுக்கான டைம் வருகிறதுன்னு சொன்னால் நீங்கள் கடைசி நேரம் வரைக்கும் இருக்காமல் முன்கூட்டியே வந்து இவர் மூலம் ஆலோசனைகளை பெறும்போது உங்களுக்கு சரியான ஒரு முடிவினை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கும் வசதியாக இருக்கும். ஆகவே நீங்களும் அணுக முடியும் மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் அலுவலகத்தினுடைய மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷான். இவருடைய அலுவலகம் மாக்கத்திலே வார்டன் சீல் சந்திப்புக்கு அருகே இருக்கின்றது. 340 பெரிய ரோடு, யூனிட் 208. அல்லது அலையுங்கள் 6478910742. 6478910742.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்காபரோவில் இது வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026 தமிழர் நாள் திருவிழா. தமிழர் நாள் திருவிழா கலை பண்பாடு சுவையான உணவுகள் இசை நடனம் குடும்பத்தின் நிகழ்வுகள் மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9 தொடர்புகளுக்கு 416-414-3691 416-569-0300.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All-Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year leaseல் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன் 4-3-7-8-6-0-7-0-0-2.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்காப்ரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto.
7: மீனாட்சி மீனாட்சி
6: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 Steel Avenue East Markham Meadowville. தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரௌனின் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
8: பாட்டுக்கு
9: நாரதன்,
8: வீணைக்கு
9: வாணி,
8: அழகுக்கு
9: முருகன்,
8: சொல்லுக்கு
9: அகத்தியன்,
8: வில்லுக்கு
9: வினோத்குமார்.
8: எனது வினோத்குமாரா?
9: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளெண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477-665189.
10: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
11: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
12: ஃபார்முலா ஹோண்டாவில் July 31 வரை டெமோ கிளியரன்ஸ் சேல். ஏராளமான தெரிவுகளில் நிறைந்துள்ள புதிய மற்றும் பாவித்த டெமோ வாகனங்களை விசேட ஆஃபர்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். இம்மாதம் 31 வரை மட்டுமே ஃபார்முலா ஹோண்டாவில் டெமோ கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. தவற விடாமல் பயன்படுத்த அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
13: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்களை சந்தித்து கொண்டிருப்பது திசை எங்கும் கிழக்கு. நேரம் 4:28 இருக்கிறது. டூழாம்பாள் பாடசாலை மாணவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. SC4K விபி கேம்பஸ் நடத்துகின்ற மாபெரும் AIN ரோபாட்டிக் ஓபன் ஹவுஸ் இன்று முதல் திங்கட்கிழமை வரை நடைபெற இருக்கிறது. 4 முதல் 18 வயது வரையிலான பிள்ளைகளும் அவர்களின் பெற்றோரும் கலந்து கொள்ளலாம். கிரேட் 10, 11, 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் அல்லது படிக்கப் போகும் பிள்ளைகள் இருந்தால் இது மிகவும் பயன் தரும். 202 South Blair Street Unit 6 விட்பியில் இன்று மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு திங்கள் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரையும் இந்த AIN ரோபாட்டிக்ஸ் ஓபன் ஹவுஸ் இடம்பெறும். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். மேலதிக விவரங்களுக்கு 416-561-0374 அல்லது sc4k.ca வில் RSVP செய்யுங்கள். ஈஸ்ட் FM 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
0: கனடாவின் பொருளாதாரம் முன்கூட்டி மதிப்பிடப்பட்டதை விட அதிகமாக 0.3% வளர்ச்சியினை கடந்த மே மாதத்தில் பதிவு செய்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. 0.1% வளர்ச்சியே ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. ஏப்ரல் மாதத்தை அடுத்து மே மாதத்திலும் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி 2வது காலாண்டில் கனடிய பொருளாதாரம் வலுவாக மீண்டெழுவதை காட்டுவதாகவும் புள்ளி விவரவியல் திணைக்களம் கூறியுள்ளது. ஜூன் மாதத்திலும் 0.2% பொருளாதார வளர்ச்சி கனடாவில் மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் மதுபான விற்பனை துறையில் இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. தடுப்பு காவலில் விசாரிக்க வேண்டிய அவசியத்தை சுட்டிக்காட்டி அவரது முன்ஜாமீன் கோரிக்கையினை உயர்நீதிமன்றம் நிராகரித்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் விசாரணைக்கு செந்தில் பாலாஜி ஒத்துழைப்பு வழங்குவதை தாம் உறுதிப்படுத்துவதாக தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம், இடையில் தேவை ஏற்படின் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தம்மை நாடலாம் என கூறியுள்ளது. அத்துடன் அறிவுறுத்தல்களை மீறினால் முன்ஜாமீன் ரத்து செய்யப்படும் எனவும் செந்தில் பாலாஜியை எச்சரித்துள்ளது. அதேவேளையில் மதுபானத்துறை ஊழல் தொடர்பில் மேலும் 2 பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையின் வடக்கில் வன்னியில் இராணுவம் வசமுள்ள மேலதிக காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் கேப்பாபுலவு மற்றும் பட்டுவாகலிலும் கிளிநொச்சியின் சில பகுதிகளிலும் காணி விடுவிப்புகள் கவனத்தில் எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி 38 நாட்களாக கேப்பாபுலவு மக்கள் போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM. லாக் ஆன் டு eastfm.ca.
0: நேரம் 4:31, திசை எங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ளலாம்.
3: மில்லேனியல் மோர்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷான் உங்களுக்கான அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளுக்குமான தீர்வினை பெற்று தந்து கொண்டிருக்கின்றார். 30 வருடத்திற்கு மேற்பட்ட பைனான்சிங் அட்வைசர் அனுபவத்தோடு தான் இந்த சேவை உங்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. 647-891-0742 அதிலும் குறிப்பா வந்து நீங்கள் இப்பொழுது உங்களுடைய இருக்கின்ற ப்ராப்பர்ட்டிஸுக்கான மோர்கேஜ் ரினியூவல் வருகின்றது, அல்லது வந்து மாதாந்த கட்டணங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறேன்னு சொல்லும் போது நீங்கள் இவரை முட்கூட்டியை வந்து அழைத்து இதற்கான சொல்யூஷன்ஸை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் உங்களுடைய மோர்கேஜ் ரினியூவல் வரும்போது கடைசி நேரத்திலே வந்து நீங்கள் அவதிக்குள்ளாக தேவையில்லை. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு பொருத்தமான வங்கிகளிடமிருந்து உங்களுக்கு ஏற்ற வகையிலே குறைந்த அளவுக்கு வட்டி வீதத்தோடு இந்த மோர்கேஜ் ரினியூவலை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கலாம். ஆகவே நீங்கள் அழைக்கலாம் ஜெனிஷான், 647-891-0742. ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜ் ஆக இருக்கலாம், அல்லது ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், ரீஃபைனான்சஸ், கமர்ஷியல் மோர்கேஜ் சொல்லி எந்த தேவையாக இருந்தாலும் நீங்கள் இவரை அணுக முடியும். இப்போது வந்து கமர்ஷியல் லோன்ஸ் பெற்றுத்தரப்படுகின்றது. அதே போன்று நீங்கள் கனடாவுக்கு புதிதாக வந்தவர், அல்லது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களுக்கான கிரெடிட் ஸ்கோர் வந்து குறைவடைந்து காணப்படுகின்றது சொன்னால் கூட உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வந்து போதுமான அளவிற்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி உங்களுக்கான மோர்கேஜினை வந்து நல்ல ஒரு வட்டி வீதத்திலே பெற்றுக் கொள்வதற்கு அவர் உதவி செய்ய தயாராக இருக்கின்றார். அதுக்கு போதிய கால அவகாசம் வைத்து நீங்கள் இவரை கண்டக்ட் பண்ணும் போது உங்களுக்கு இன்னமும் அவர் கன்வீனியன்டாக இருக்கும் என்பதும் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அதே போன்று நீங்க ப்ரொபோசல் அல்லது பேங்க் அப்டி செய்தவராக இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் கூட அதை எப்படி தொடர்ந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படி என்று சொல்லி நீங்கள் இவரை அழைத்து அது தொடர்பான ஆலோசனைகளை கூட பெற்றுக்கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக வந்து நீங்க உங்களுடைய ஒர்க்கிங் சிச்சுவேஷன் வரும் அடுத்த ஒரு முக்கியமான விடயம், நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கலாம் அல்லது டிசபிலிட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் கூட இருக்கலாம் அல்லது உங்களுடைய கண்ட்ராக்ட்ல இருக்கலாம். நீங்கள் எப்படின்னு சொல்லி எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மோர்கேஜ் தேவை வரும்போதோ அல்லது வந்து உங்களுடைய மோர்கேஜ் ரினியூவல் வரும்போதோ நீங்கள் இவரை அழைத்து சரியான ஆலோசனையை பெற்று அதை ஒரு சீராக வந்து ஸ்மூதாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய வசதியையும் வந்து ஜெனிஷான் உங்களுக்கு காப்பேற்றி தருகின்றார். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஒரு க்ளோசிங் செய்வதற்கோ அல்லது வந்து ரினியூவலை செய்து கொள்வதற்கோ நீங்கள் ஜெனிஷியானை தொடர்பு கொள்ள முடியும். மிலேனியல் மோர்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷியான் 30 மேற்பட்ட இந்த ஃபைனான்சர் அட்வைசரோடு தான் இவர் இந்த சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறார். 6478910742 6478910742

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ் திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 4:38. செலசி பர்னிச்சர் வழங்கும் விசேட மலிவு விற்பனை ஆகஸ்ட் 1 வரை நீடிக்கின்றது. கெனடியன் மேட் பெட்ரூம் பர்னிச்சர்ஸ் மிக குறைந்த விலையில் அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம், பிரீமியம் மேட்ரஸஸ் $500. அழகான செக்ஷனல் சோஃபாக்கள் மிக மிக மலிவு விலைகளில் ஆகஸ்ட் 1 வரை மாத்திரமே இந்த விசேட மலிவு விற்பனை. செலசி பர்னிச்சர் 3350 பார்மசி அவென்யூ ஸ்காப்ரோ, 416-731-7044. நாங்கள் ஆயிஷா செல்ஃப் தருகிற மலிவு விற்பனைகளையும் அறிந்து கொள்ளலாம்.
1: மார்னிங் சார், என் பெஞ்சாந்தில் ஆயிஷா செல்ஃப் 4th அனிவர்சரி மெகா சேல விலகி கொண்டிருந்த ஆரம்பித்து வருகின்ற திங்கட்கிழமை வரை இந்த மாபெரும் விற்பனை இடம்பெறப் போகிறது. இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு டென்டில் கூட ஏராளமான ஆடைகள்லாம் இங்கே வெளியே சுறுசுறுப்பான ஒரு விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் சாரி ஃப்ரம் $50. அதுபோல ஃபேன்சி சாரி ஃப்ரம் $50, காட்டன் சாரி ஃப்ரம் $30, செமி சில்க் சாரி ஃப்ரம் $60, ஆர்சில்க் சாரி ஃப்ரம் $20 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல $2, $15, $3, $10 மட்டுமே. அதுபோல டிஷர்ட் $3, $15. அதுபோல கொலக்கடையில் டிஷர்ட் வந்து $18, ஒவ்வொரு வர்ணங்களில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாக்ஸ் ஷர்ட் வந்து $14, இதிலும் ஒவ்வொரு வர்ணங்களில் ஒவ்வொரு டிசைன்கள் இருக்கின்றன. இதுபோல செக் பிரிண்ட் ஷர்ட் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் $15 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான ஆடைகள் எல்லாம் வந்து மிக மிக விலக்குறைப்போடு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. மார்னிங் சைட் அண்ட் பிஞ்சாந்திப்பில் ஐசா சில்க் 4th anniversary மெகா சேலும் டென் சேலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் தங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஐசா சில்க்
2: டென் சேலில் சாரீஸ் எல்லாம் $10 இருந்து ஆரம்பிக்கின்றது. சல்வார் ஸ்டார்டிங் ஃப்ரம் $30, லெஹங்கா ஸ்டார்டிங் ஃப்ரம் $50, குர்த்தி டாப் $10, ஹவுஸ் கோட் $10, லெகிங்ஸ் $2 for $15, சாரீஸ் கட் $2 for $15, டிஷர்ட் $3 for $15, $2 for $15, $2 for $10, Crocodile T-shirt $18, இது தவிர பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, ஸ்டீல் $190, மீட் $190, மீடியம் $140, வெட் கிரைண்டர் $275, ரொட்டி மேக்கர் $60, ஸ்டோக்னர் ஸ்க்ரேப்பர் $90, அப்பர் சட்டி $20, ரைஸ் குக்கர் $30 இருந்து ஆரம்பிக்கின்றது.
1: மார்னிங் சைட் அண்ட் பிஞ்சாந்தில் அமைந்திருக்கிற ஐசா சேல் 4th anniversary மெகா சேல் இன்றில் ஆரம்பித்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு மிக பிரம்மாண்டமான டென்டுகள் அமைக்கப்பட்டு டென்டிலும் சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சாரி $10 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சல்வார் ஃப்ரம் $30, லெஹங்கா ஃப்ரம் $50, குர்தி டாப் வந்து $10, ஹவுஸ் கோட் வந்து $10, லெக்கின் வந்து $2, $15 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சாரி ஸ்கர்ட் எல்லாம் வந்து $2, $15 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளம் ஏராளம் ஆடைகள் எல்லாம் வந்து மிக மிக விலக்குறைப்போடு இப்பொழுது இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. வருகின்ற திங்கட்கிழமை வரை இந்த விற்பனை இடம்பெறப் போகிறது. குறிப்பாக புதிய வரவுகள் கூட 30-50% ஓப்பரியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஐசா சேல் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய 4th anniversary மெகா சேலாக இந்த சேல் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வெளியே சென்றில் நீங்க வருகின்ற பொழுது இன்னும் பல ஆடைகளை நீங்கள் மிக மிக விலக்குறைப்போடு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஐசா சேல்
2: $200 மேல் கொள்வனவர் சேவோருக்கு கிஃப்ட் காத்திருக்கின்றது. $1,000 மேல் கொள்வனவர் சேவோரின் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் $1,000 பெறுமதியான சாரி, செகண்ட் பிரைஸ் $500 பெறுமதியான சாரி, தேர்ட் பிரைஸ் $250 பெறுமதியான சாரி.
1: மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் அந்திபுல் ஐசா சில்க் 416-298-6116.

0: கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபம்.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறை 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைடன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைடன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள் நீதன் கந்தசாமி. அலைட் Community Legal Services, 289-242-5450.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்சன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-3589-8-9-9, 6472-9-3-5-8-9-9.
4: பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் தேவஸ்தானம், பிரம்மோற்சவ விஞ்ஞாபனம் 2026, July 24 வெள்ளி கொடியேற்றம், 30 வியாழன் வேட்டை திருவிழா, 31 வெள்ளி சப்பரம், August 1 சனி தேர் திருவிழா, 2 ஞாயிறு தீர்த்தம், 3 திங்கள் திருக்கல்யாணம். தீர்த்தோற்சவம் 960 பிரிஸ்கோ ரோட் பிக்கரிங்கில் லேக் ஆன்டாரியோவில் இடம்பெறும். அருள் ஜோதி சிவாலயம், 14-34 ஆரஞ்சு ப்ரூக் கோட், Unit 10 பிக்கரிங். தொடர்புகளுக்கு 6479-9-6943.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
5: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தாதான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
8: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
9: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பு, 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்காப்ரோ, 6479804779.
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: மிருகனைகள் திசையங்கம் கிளக்கொலித்து கொண்டிருக்கிறது. ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன் ட்ரோனோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. பெண்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். ஆகஸ்ட் 22 மாலை 5:30 கிரேட் கெனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில். டிக்கெட் $60 முதல், விஐபி டிக்கெட்ஸ் $200. ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன் ட்ரோனோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. தொடர்புகளுக்கு 905-805-7877. நாங்கள் மீளவும் மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: மிலேனியல் மோட்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷியானோடு நாங்கள் இவ்வளவு பேச இருக்கிறோம். வணக்கம் ஜெனிஷ். வணக்கம். எங்கள் மிலேனியல் மோட்கேஜ் மணி கம்பெனி ஊடாக உங்களுக்கு உங்களுடைய ஃபர்ஸ்ட் செகண்ட் மோட்கேஜஸ், கொமர்ஷியல் மோட்கேஜஸ், ரீஃபைனான்சஸ் எல்லா வகையான உங்கள் மோட்கேஜ் தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்குறோம். நீங்கள் ஒரு நியூ கமராக கனடாவில் இருந்தால் நீங்க உங்களோட முதலாவது இது வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கிடைக்க முதல் உங்களோட கிரெடிட் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நீங்க ஒரு வீடு வாங்குற ஐடியா உங்களுக்கு இருக்கண்டா. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு பிஆர் கிடைக்கும் வரை நீங்க வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு கிரெடிட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அனதர் 2 இயர்ஸ் வரை நீங்க வீடு வாங்க முடியாது. ஸோ அதுக்கு முதலாகவே நீங்க ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்லயே இருக்கேக்கலயே உங்களோட கிரெடிட் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றதுண்டு, உங்களுக்கு கிரெடிட் கார்டுகளை எப்படி அப்ளை பண்ணி கொடுக்கறது, எப்படியாக உங்களோட கிரெடிட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கலாம், எப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ரன் பண்ணி உங்களை குவாலிஃபை பண்ற மோட்கேஜுக்கு இந்த எல்லா வகையான ஆலோசனைகளும் எங்கள் கம்பெனி உடா உங்களுக்கு பெற்று தரப்படும். அத்துடன் நீங்கள் ஒரு ப்ரப்போசல் பேங்க்ரப்சி செய்தவராக இருந்தாலும் 35% டவுனுடன் ஓபன் பேங்க்ரப்சியில உள்ளவங்களே நீங்க மோட்கேஜ் செய்யலாம். ஸோ நீங்க கட்டாயமாக 35% டவுனோட வந்தா மேஜர் பேங்க் கூடாக உங்களுக்கு மோட்கேஜ்களை செய்து தரப்படும். நீங்கள் இன்னும் அந்த ப்ரப்போசல் பேங்க்ரப்சியை கட்டாமல் இருந்தா கூடி உங்களுக்கு ரஸ்டி வந்து உங்களோட ட்ரஸ்டி வந்து உங்களுக்கு ஒரு குட் ஸ்டாண்டிங் லெட்டர் தந்தா ஸ்டில் நீங்க மோட்கேஜ் குவாலிஃபைட் ஆவீங்க. ஸோ உங்கள்ட்ட காசு இருந்து ஒரு சின்னதாக ஒரு கொண்டோ அப்படியே நீங்க ஸ்டார்ட் பண்ணி உங்களோட கிரெடிட்டை ரீப்ளே பண்ணணும்னாலும் அதுக்குரிய ஆலோசனைகள், அதுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் எங்க எப்படி வாங்கலாம், என்ன உங்களுக்கு மோர்கேஜ் பேமெண்ட்ஸ் வரும், அப்படியான எல்லா ஆலோசனைகளுக்கும் நீங்கள் என்ன நாடலாம். ஜெனிஷான் மிலேனியல் மோர்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் 6478910742.
2: அதே வழியிலே ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஊடாக நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை பில்டர் ஊடாக வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் 99% வந்து பில்டர்ஸ் ப்ராஜெக்ட் அப்ரைசல் 106,000 அண்டர் வேல்யூவாக காணப்பட்டால் அந்த நேரத்திலே வந்து பில்டர் பர்ச்சேஸ் பிரைஸை வந்து குறைப்பதற்கு ஒப்புக்கொள்ள மறுத்தால் அந்த சந்தர்ப்பத்திலே பில்டருக்கு பிளங்கட் மோட்டேஜ் கொடுத்த பேங்க் ஊடாகவே எந்த அப்ரைசலும் இல்லாமல் உங்கள் பர்ச்சேஸ் பிரைஸினுடைய 20% மட்டும் நீங்கள் செலுத்தி அப்ரைசல் இல்லாமல் உங்களுக்கான மோட்டேஜையும் செய்து தருவதற்கு தயாராகவே அழைக்கலாம். ஜெனிஷான் 6478910742.
0: நேரம் 4:56 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இத்தோடு இன்றைய திசையங்கம் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மின் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். மீளவும் திங்கட்கிழமை கூட 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையங்கம் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: நேரம் 5:02 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூலை மாதம் 31 வெள்ளிக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு ரஷீஷ் காந்த். இனிமையான வணக்கம் நீர்களே. நேர்களின் நேராளம் கூட 7 வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040 இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கிற முதலாவது நீரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க சந்துரு?
1: நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கின்றோம் சந்துரு. என்ன செய்து கொண்டிருக்கீங்க?
1: நார்மலா வேலையோட போய்கிட்டு பாஸ் மத்தது
0: பலமையான வாழ்க்கையா போய் கொண்டிருக்கீங்க?
1: சரி
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: வெட்டுவேல் படத்துல இருந்து அடியே இன்னொரு பாட்டு ஒன்று தனுபோஸ் அந்த பாட்டு போடும்.
0: பாட்டு வருது கேட்கலாம். நன்றி சந்துரு.
1: நன்றி, வணக்கம். இதுவரைக்கும்
0: நன்றி நன்றி நன்றி. இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4-1-6-5-5-4-4-0-4-0 ஊடக அழைத்து நீங்கள் உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 5:08 இருக்கிறது. கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த நேரம் இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க எமானுவேல்?
1: நல்ல சுகமா இருக்கு, நீங்கள்?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கின்றோம். வீக்கெண்ட் வருது என்றால வணக்கம் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு எமானுவேல்.
1: வீக்கெண்டா பவர்ஃபுல் தானே?
0: வீக்கெண்டாலே பவர் தான், பவர்ல அப்படி மித பண்ணாங்க. சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: சத்தம் இல்லாத.
0: சரி சரி, பாட்டுங்களுக்கு அடி வருது, எல்லாரும் கேட்கலாம். மீண்டும் பேசலாம் எமானுவேல்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் ஆயிஷா சில்க் தருகின்ற மலை விற்பனைகளை பாடலுக்கு முன்னதாக அறிந்து கொள்ளலாம்.
2: பெற்றுக்கொள்ளலாம். அதுவரை அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் தங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார்கள் ஆயிஷா சில்க் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல வழியே டென்ட் அமைக்கப்பட்டும் இந்த ஃபோர்த் அனிவர்சரி மெகா சேல் மிக பிரம்மாண்டமாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. டென்டில் கூட நீங்க வருகின்ற பொழுது நீங்கள் சாரி ஃப்ரம் $10, சல்வார் ஃப்ரம் $30, லெஹங்கா ஃப்ரம் $50, குருதி டாப் $10, கவுஸ்கோ $10, லெக்கின்ஸ் $2, $4, $15, சாரி ஸ்கர்ட் $2, $4, $15 நீங்கள் ஆயிஷா சில்க் பெற்றுக்கொள்ள முடியும்.
3: அதேவழி போர்த் அனிவர்சரி சேல் வந்து திங்கட்கிழமை August 3 வரை தொடர இருக்கின்றது. பெருந்தொகையான புதிய வரவுகளுடன் அனைத்துமே 30-50% ஆஃபில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். சாரி, சல்வார், பிரைடல் லெஹங்கா, டிசைனர் லெஹங்கா, மென்ஸுக்கான சர்வாணி, மென்ஸுக்கான குர்தா, ஜுவல்லரி என்று அனைத்தையுமே 50% ஆஃபில் நீங்கள் இந்த 4 நாட்களும் பெற்றுக்கொள்ள முடியும். இதைவிட டென்டில் மெகா சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரீத்தி ஏகோ பிளஸ் $150, சீல் $190, மீட் $190, விடியம் $140, வெட் கிரைண்டர் $275, ரொட்டி மேக்கர் $60, சோப்னர் ஸ்கிரைப்பர் $90, அப்பர் சட்டி $20, ரைஸ் $30.
2: இதேபோல டென்சில் நீங்க வருகின்ற பொழுது ஏராளமான ஆடைகளை பெற்றுக்கொள்ளும். அதே போல 3 சாரம் $10 மட்டுமே. டி ஷர்ட் $3, $15 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கொரக்கடைய டி ஷர்ட் வந்து $18 ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு நீங்கள் கலர்களில் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருக்கிறது. அதே போல பாக்ஸ் ஷர்ட் அது போலவே $14 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு வர்ணங்களில் இந்த ஷர்ட்டுகள் விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது. செக் பிரிண்ட் ஷர்ட் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் $15 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளம் ஆடைகள்லாம் இங்கே விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிற காஞ்சிபுரம் சாரி நீங்கள் $150 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நீங்கள் கொட்டன் சாரியே நீங்கள் $30 பெற்றுக்கொள்ளலாம். செமிசெக் சாரி வந்து $60 பெற்றுக்கொள்ள முடியும். ஆர்ஷிப் சாரியே நீங்கள் $20 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆயிஷா சில்க்
3: $200 மேல் கொள்வனவு செய்வோருக்கு கிஃப்டும் காத்திருக்கின்றது. $1000 மேல் கொள்வனவு செய்வோர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் $1000 பெருமதியான சாரி, செகண்ட் பிரைஸ் $500 பெருமதியான சாரி, தேர்ட் பிரைஸ் $250 பெருமதியான சாரி.
2: மார்னிங் சார் என் ஃபிரெஞ்ச் அந்திப்பில் ஆயிஷா சில்க் மாபெரும் மலிவு பிணையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 416-298-6116.
0: 5:11 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அபிமான அல்பியன் வூட் சைஸ் சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரேஸ், அப்பல்லோ மற்றும் யோக் சினிமாஸில் இப்பொழுது தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அனிருத் திசையில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் வூட் சைஸ் சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரேஸ், அப்பல்லோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம். 416-554-4040, 416-554-4040.

0: on your favorite station, 102.7. All my blinds. சகல விதமான blinds மற்றும் draperiesஐ உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra blinds மிக குறைவாக $49 முதல். Free estimation, free installation. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All my blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra blinds as low as $49 முதல். Free estimation, free installation. Conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரவ் குமார், 647-982-6476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார், 647-982-6476. 647-982-6476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஃபார்முலா ஹோண்டாவில் July 31 வரை டெமோ கிளியரன்ஸ் சேல். ஏராளமான தெரிவுகளில் நிறைந்துள்ள புதிய மற்றும் பாவித்த டெமோ வாகனங்களை விசேட ஆஃபர்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். இம்மாதம் 31 வரை மட்டுமே ஃபார்முலா ஹோண்டாவில் டெமோ கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. தவறவிடாமல் பயன்படுத்த அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 647-833-4998. 647-833-4998.
3: கனடாஸ் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஆகஸ்ட் 1st, 2nd திகதிகளில் ஜோதி விழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் TTR டிரான்ஸ்போர்ட் அண்ட் TSN எக்ஸ்பிரஸ். இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பை வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், இன்னும் ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் 1st ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் 2nd அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமோ, சரிகமப ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்ன செந்தமிழ் மற்றும் கெனடிய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: நேரம் 5:19 ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நீரோடு பேசலாம். வணக்கம்.
7: என்ன
6: பாட்டு கேக்கலாம்? பாட்டு உங்களுக்காண்டி வருது. எல்லாரும் சேர்ந்து கேட்க போறோம். நன்றி யோகேஸ்வரன்.
7: நன்றி
6: நன்றி. East FM இல் இது கோஃபி டபுள் டபுள். 416-554-4040. 416-554-4040.

0: நேரம் 5:24 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க திருமதி செல்வா செல்வி? நாங்களும் நல்லா சுகமா இருக்கின்றோம். ஈவினிங் எல்லாம் நல்லா வரி போதா உங்களுக்கு? சரி சரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு புஷ்பமணம் குப்பிசாமியும் அவற்ற வைபம் பாடுற பாட்டுகள் நான் கொஞ்சம் பேசுறோம். அவற்ற பாட்டுல உண்டு இது, என்ன ஆத்தாடி
0: காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துறான்ற பாட்டு. சரி சரி, பாட்டு வேற துச்சாமான பாடலும் கூட கேட்கலாம். நன்றி, இணைந்தோம் திருமதி செல்வா செல்வி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. டூராம்பாள் பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. SC4K விட்பி கேம்பஸ் நடத்தும் மாபெரும் AI அண்ட் ரோபாடிக் ஓபன் ஹவுஸ் இன்று முதல் திங்கட்கிழமை வரை நடைபெறுகின்றது. 4 முதல் 18 வயது வரையிலான பிள்ளைகளும் அவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொள்ளலாம். கிரேட் 10, 11, 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் அல்லது படிக்கப் போகும் பிள்ளைகள் இருந்தால் இது மிகவும் பயன் தரும். 202 சவுத் பிளேயர் ஸ்ட்ரீட் யூனிட் 6 விட்பியில் இன்று மாலை 4 மணி முதல் 9 மணி வரையிலும், சனி ஞாயிறு திங்கள் காலை 10 மணி முதல் 10 மணி வரையிலும் இந்த AI அண்ட் ரோபாரிக் ஓபன் ஹவுஸ் இடம்பெறும். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். மேலதிக விவரங்களுக்கு 416-561-0374 அல்லது sc4k.ca RSVP செய்யுங்கள். நாங்கள் பாடலுக்கு முன்னதாக மீளவும் மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் அலுவலகத்திலிருந்து இணைந்திருக்கின்றோம். அதனுடைய மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷான் உங்களுடைய அனைத்து விதமான மோர்கேஜ் சேவைகளை நிவர்த்தி செய்து தந்து கொண்டிருக்கின்றார். இவருடைய அலுவலகம் மாகம் ஸ்டீல்ஸ்லே மணிக்கம் வார்டன் அண்ட் ஸ்டீல்ஸ் சந்திப்பு கருகே மாக்கத்திலே அமைந்திருக்கின்றது. 340 பெரிய ரோட் யூனிட் 208 ஜெனிஷான் 647-891-0742 30 வருடத்திற்கு மேற்பட்ட ஃபைனான்சிங் அட்வைசர் அனுபவத்தோடு தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜ் ஆக இருக்கலாம். ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ரீஃபைனான்சஸ் கமர்ஷியல் மோர்கேஜ் என்று சொல்லி அனைத்து தேவைகளையும் உங்களுக்காக நிவர்த்தி செய்கின்றார். இப்போது வந்து கமர்ஷியல் லோன்ஸும் பெற்று தரப்படுகின்றது. ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க வாங்க போறீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம் மோர்கேஜ் வந்து எங்களுக்கு அப்ரூவ் ஆக வேண்டும். அதே போன்று நீங்கள் இருக்கின்ற ப்ராப்பர்ட்டிஸுக்கான மோர்கேஜுக்கான ரினியூவல் கூட நெருங்கி கொண்டிருக்கலாம். இப்படியான நேரத்திலே வந்து இந்த கடைசி நேரம் வரைக்கும் நீங்கள் இருக்காமல் முட்கூட்டியை வந்து நீங்கள் இவரை அழைத்து சரியான ஆலோசனை பெறுவதன் மூலம் உங்களுக்கான ஒரு சிறந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிலே வந்து சரியான இடங்களிடம் சரியான வங்கிகளிடமிருந்து நீங்கள் இந்த மோர்கேஜை பெற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆகவே நீங்கள் அழையுங்கள் ஜெனிஷா 647-891-0742. அது மாத்திரமல்ல நீங்கள் கேனடாவுக்கு புதிதாக வந்தவரோ அல்லது வந்து நீங்க இங்க நீண்ட காலமா இருந்தாலும் ஏதோ காரணங்களினால் இப்போது இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல வந்து உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கூட குறைவாக இருக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். ஆகவே இந்த கிரெடிட் ஸ்கோரை வந்து போதிய அளவுக்கு வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி உங்களுடைய தேவைகள் குறிப்பாக மோர்கேஜை வந்து பெற்றுக்கொள்வதற்கு இவர் ஆலோசனை வழங்கவும் தயாராக இருக்கின்றார். ஆகவே ஜெனிஷானை நீங்கள் அழைத்து தொடர்பாகவும் அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று கடந்த காலங்களில் குறிப்பாக 2023 இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகரித்து காணப்பட்ட போது பலர் தங்களுடைய மாதாந்த மோர்கேஜை கட்ட முடியாமல் டிஃபால்ட் பேமெண்ட்ல கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் இவர்களை தொடர்பு கொள்ளும் போது இங்கே இன்ஹவுஸ் டெடிகேஷன் லோயர்ஸ் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களையும் உங்கள் வங்கிகளிடமிருந்து போதிய கால அவகாசத்தை பெற்று வங்கிகளிடமிருந்து புதிய மோர்கேஜை பெற்று உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பவர் ஆஃப் சேல் வரைக்கும் போகாமல் கூட பாதுகாத்து தருவார்கள். அதோடு நீங்கள் உங்களுடைய வருமானத்திற்கும் தற்போது இருக்கக்கூடிய வட்டி வீதங்களுக்கு ஏற்ற வகையில அதிக கடன்கள் இல்லாமல் நீங்கள் எவ்வாறு விடுபட்டுக் கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் மாதாந்த கட்டுப்பணங்களை குறைத்துக் கொள்வது என்பது தொடர்பாக அறிந்து கொள்வதற்கும் ஜெனிஷானை தொடர்பு கொள்ள முடியும். அலையுங்கள் மில்லேனியல் மோர்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷான் 647-891-0742 647-891-0742

0: தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-4165-6.
2: East FM Tamil Seedigal.
3: கனடா மீது அமெரிக்கா அறிவித்துள்ள புதிய இறக்குமதி வரிகள் தொடர்பில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என 2 பிரதான சர்வதேச தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. வர்த்தக நடைமுறைகள் 2 நாடுகளுக்கு இடையில் ஆழமான பிளவுகளை ஏற்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாதென சர்வதேச ஐக்கிய உருக்கு தொழிலாளர்கள் சங்கம், சர்வதேச இயந்திர வல்லுநர்கள் மற்றும் விண்வெளி பணியாளர்கள் சங்கம் ஆகியவற்றின் தலைவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தமிழ்நாட்டை பாதிக்கும் வகையில் காவிரிக்கு குறுக்காக கர்நாடக அரசு கட்டுவதற்கு முயற்சித்து வரும் மேகதாது அணை தொடர்பில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்ல உள்ளதாக கர்நாடக அரசு அறிவித்துள்ள சூழலிலும் இக்கூட்டம் இடம்பெற்றுள்ளது. அதேவேளையில் மேகதாது அணை மற்றும் காவிரி விவகாரங்கள் குறித்து கலந்துரையாட கர்நாடக முதலமைச்சரை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சந்திப்பது தொடர்பில் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். எனினும் தற்போதுள்ள பதட்டமான சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகா வர வேண்டாம் என கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித்த ஜெயசுந்தரவுக்கும் கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. இரகசிய தகவல்கள் கிடைத்தும் தாக்குதல்களை தடுக்க தவறியமை, தாக்குதலுக்கு உதவியமை ஆகியன குறித்த 100 கணக்கான குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இத்தண்டனை வழங்கப்பட்டுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: இதமான மாலை பொழுதில் உங்கள் தெரிவில் இனிமையான பாடல்கள்.
5: மியூசிக்னா என்ன?
6: மியூசிக்னா இசை.
5: இசைனா?
6: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
5: இசை எங்க இருந்து வருது தெரியுமா?
6: என்ன சார் இது கூட தெரியாது.
4: இது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோபி டபுள் டபுள்.
3: நேரம் 5:36 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கோபி டபுள் டபுளில். அடுத்த நீ அறியாரங்களோடு வணக்கம்.
7: என்ன
3: பாட்டு வந்திருக்கீங்க?
7: உங்களுக்கும் எல்லாருக்கும் நீண்ட நாள் விடுமுறை நாள் வாழ்த்து. குடும்பத்தோட ஒற்றுமையா சந்தோஷமாம அடிப்பு அடி இல்லாம கஞ்சி உங்களை ஹாக்கி நல்லா வாழ்ந்து இருக்கோம் வாழ்த்துட்டு உண்டு. சவுந்தன் பார்க்ல எஸ்பி மூட்டை பக்கத்துல இந்த ரிஃபெஸ்டிவல் உண்டு. பெருசா வேலிகள் அடைச்சு போட்டு ஆட்டம் பாட்டம் ஃபுட் எல்லாம் நடக்குது. எனக்கும் போக விருப்பம் தான். நான் 4 புள்ள வீட்டுல போனா வீடு வீட்டுதான் சாப்பிடணும்.
3: வெளியான சாமான் இல்ல போக சொல்றீங்க?
7: அப்ப இல்ல வேலைக்கு வெளியாலு பாக்கலாம். நாங்க வேலைக்கு உள்ள போற மாட்டா வீடு வீட்டு தான் சாப்பிடுவோம்.
3: உள்ள போனா சில வழியிலேருந்து பாத்துட்டு வேற சொல்றீங்க.
7: இதை வேண்டும் இதை வேண்டும் இல்லையாடா அப்ப எந்த வந்து வந்தீங்க அப்பா இந்த பிள்ளைகள் வேலைக்கு வெளியாலு
3: பாட்டு கேட்கலாம்.
7: நாங்களுக்கும் பாடல் வந்து சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தப்பா. நான் தூரத்திலே இருந்தா சித்தப்பா இல்ல நான் பெரியப்பா. எனக்கு மிகவும் பிடிக்கும் இந்த பாட்டு. ஒரு சாக்குலத்துல பாப்போமா நாலு
3: பாட்டு வருது கேப்போம். நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கோபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கிறது. 416-554-4040 416-554-4040.

0: என்ன
1: சொல்லுது வெயில் எல்லாம்
0: பொழுதுபோக்கு
1: வழங்கும் மலிவு விற்பனை ஆகஸ்ட் முதலாம் தேதி வரை தொடர்கின்றது. கெனடியன் மேட் பெட்ரூம் பர்னிச்சர்ஸ் மிக குறைந்த விலையில் அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸ் $100 தொடக்கம், பிரீமியம் மேட்ரஸ் $500, செக்ஷனல் சோஃபாக்கள் மிக மிக மலிவு விலையில் ஆகஸ்ட் முதலாம் தேதிக்கு முன்னர் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செலசி பர்னிச்சர் 3350 ஃபேமஸி அவென்யூ ஸ்காப்ரோ 416-731-7044. பாடலுக்கு முன்னதாக ஐஷா செல் தருகின்ற மலிவு விற்பனைகளையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம்.
2: ஏராளமான பெற்றுக்கொள்ளலாம். ஐசா சில்க் 4th அனிவர்சரி மெகா சேலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் தங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறார்கள் ஐசா சில்க். அதுபோலே நீங்கள் $10 அல்வா ஃப்ரம் $30, லெஹங்கா ஃப்ரம் $50, குருதி டாப் வந்து $10, ஹவுஸ் கோட் வந்து $10, லெகின் $2 for $15, சாரி ஸ்கர்ட் $2 for $15 நீங்கள் ஐசா சில்க் பெற்றுக்கொள்ள முடியும்.
3: $200 மேல் கொள்வனவு செய்வோருக்கு கிஃப்டும் காத்திருக்கிறது. $1000 மேல் கொள்வனவு செய்வோருக்கு அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆக $1000 பொறுமதியான சாரி, செகண்ட் பிரைஸ் ஆக $500 பொறுமதியான சாரி, தேர்ட் பிரைஸ் ஆக $250 பொறுமதியான சாரி காத்திருக்கின்றது.
2: அதேபோல கூட குறிப்பாக நீங்கள் $2 $15, $3 $10 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். டிஷர்ட் $3 to $15, கொரக்கடைல் டிஷர்ட் வந்து $18 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பாக்ஸ் ஷர்ட் வந்து $14 நீங்கள் ஒவ்வொரு வர்ணங்களில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல செக் பிரிண்ட் ஷர்ட் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் $15 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளம் ஆடைகளை கூட நீங்கள் 4th அனிவர்சரி மெகா சேலில் வருகின்ற பொழுது ஐசா சில்க் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான சுவாயப்படங்கள், குத்து விளக்கல் சொல்லி அத்தனை பொருட்களுமே ஒரே கூரையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தான் இப்பொழுது ஐசா சில்க் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்.
3: $150, steel $190, meat $190, medium $140, leg grinder $275, roti maker $60, coconut scraper $90, upper chatty $20, rice cooker $30 க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதை வெளிப்படுத்தியான புதிய வரவுகளுடன் அனைத்துமே 32% to 50% ஆஃபில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகஸ்ட் 3 வரை ஐஷா சார்
2: மார்னிங் சார் என்பது சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஐசா சில்க் வழங்கிக் கொண்டிருக்கின்ற 4th அனிவர்சரி மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றில் ஆரம்பித்து வருகின்ற திங்கட்கிழமை இந்த விற்பனை இடம்பெறப் போகிறது. ஏராளமான விற்பனை மலிவு விலையிலே நீங்கள் வருகின்ற பொழுது ஆடைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஏராளமான புத்தம் புதிய ஆடைகள் கூட மிக மிக குறைந்த விலையோடு பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஐசா சில்க் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மார்னிங் சார் என்பது சந்திப்பில் ஐசா சில்க் 4th அனிவர்சரி மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 416-298-6116.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426 Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion licensed builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
2: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம். திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027 தம்பி பிரபா.
3: வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன் வழங்கும் உணர்வு உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்பும் கலைஞர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு. பாரதியின் கூச்சர் ப்ரொசஷன், சாய் பிருந்தா அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து டொரண்டோவின் மிகச்சிறந்த கலைஞர்களுடன் பிரபாவலி ரெபர்டோரி வழங்கும் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 முதல் ஸ்கார்போ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஒரு அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும்

0: வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3 இயர் லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 437-860-7002.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.com.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 5:59 ஒலித்துக் கொண்டிருப்பது கோபி டபுள் டபுள். அடுத்த நேரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் ரிஷி, நான் திரௌபதி யமதராஜா பேசுறேன். வணக்கம் ரிஷி. வணக்கம் லாவணியா. இதுவரைக்கும் மாலை வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில எங்களுக்கு இம்போர்ட்டன் லாவணியா இல்லாட்டினும் அவருக்கு வணக்கம் சொல்லுவோம். பேச நாளைக்கு எங்களுக்கு பாட்டு தர மாட்டோம்.
0: ஒவ்வொரு முறையும் என்ன சொல்றீங்க? சரி சரி சரி, சொல்லுங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: திருமதி பழனிசாமியில நடி சாமந்தி போன்ற பாடலை விரும்பி கேட்கணும்.
0: அனைத்து ஈஸ்ட் எஃப்எம் மக்களை நீங்களும் நாங்களும் இந்த வாய்ப்பு தந்தவங்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேலில் இது கோபி டபுள் டபுள். நாங்கள் மில்லனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: மில்லனியல் மோர்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷா அவர்களுடன் நாங்கள் மீளவும் பேச இருக்கிறோம். வணக்கம் ஜெனி. வணக்கம். நீங்கள் அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இங்க நிறைய பேர் நீங்க வந்து நீங்கள் ஆல்ரெடி மோர்கேஜ் குவாலிஃபைடானவரான்றத நீங்க செக் பண்ணாமலே நீங்க ஒரு ரியல் எஸ்டேட்டோட ஒரு வீட்டை பார்த்துட்டு நீங்க உடனடியாவே என்ன நினைக்கிறீங்க, ஓகே நான் எப்படியாக இருந்தாலும் நான் மோர்கேஜ் செய்து கொள்ளலாம் தானே என்ற ஒரு ஆஃபரை கொடுக்குறீங்க. அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரிய வர்றது நீங்க வந்து நிறைய உங்களுக்கு இப்ப நீங்க குவாலிஃபைட் இல்ல, உங்களுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன் செய்ய வேண்டி இருக்கு, அதோட நீங்க இனிஷியல் டிபாசிட் லூஸ் பண்ண வேண்டி இருக்கீங்க, பிளஸ் அந்த மோர்டேஜ் பேமெண்ட் நீங்கள் ஒரு வீட்டை பார்த்து அந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டு கொடுத்தா பிறகு நாங்க உங்களை குவாலிஃபை பண்ணி மோர்டேஜ் செய்தா கூடி அந்த மோர்டேஜ் பேமெண்ட்டை கணப்பீராலே கூட் பண்ண முடியாம இருக்குது. என்னட்டா நீங்க வந்து ஒரு மோர்டேஜ் முகவரை நாடி உங்களுக்கு இந்த 1 மில்லியன் வீட்டுக்கு நீங்க ஒரு என்ன பேமெண்ட் வரும் அது என்னால அஃபோர்ட் பண்ண முடியுமா, எந்த இன்கம் அதுக்கு சப்போர்ட் பண்ணதா, அப்படியான எந்த ஒரு நாலேஜும் இல்லாமலே நீங்க கணக்கு போய் அதுக்குள்ள மாட்டிக்கொண்டு அதால வெளிவர முடியாம அத பேங்க்ரப்சிக்கு அந்த வீட்டை கொடுத்து உங்களோட கிரெடிட் எல்லாத்தையும் பழுதாக்கி நிறைய பேர் அப்படி எங்களுக்கு கால் பண்ணி கொண்டே இருக்காங்க. பில்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இது எப்படி நாங்க க்ளோஸ் பண்றது, எந்த ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷனுமே செய்யாம நீங்க உங்களோட பாட்டுக்கு அப்படியே இருந்துட்டீங்கல்லன்னு சொல்லிச்சுன்னா நீங்க கடைசியில பிரைவேட்டுக்கு போய் உங்களால அந்த மோட்டிக்கு கட்டி இல்லாம போட்ட காசையும் இழந்து நிக்க வேண்டிய நிலை வரும். சோ எப்பவுமே நீங்க ஒரு ரீசீல் வீட்டை வாங்க போறீங்கடா நீங்க நிச்சயமாக ஒரு மோர்டேஜ் முகவரை அணுகி உங்கள்ட்ட எவ்வளவு டவுன் பேமெண்ட் இருக்கு, இந்த அமௌண்ட்டுக்கு நான் வீடு வாங்கினா என்ன எனக்கு மந்த்லி பேமெண்ட் வரும், இல்ல நீங்க ஒரு பில்டர்கிட்ட ஒரு மோர்டேஜ கட்ட கொடுக்குறீங்களேடா அதை கொடுத்து கணக்கு பேர் நீங்க ஆல்ரெடி கொடுத்துட்டு இருப்பீங்க, அப்படி கொடுத்துட்டு இருந்தா வார வருஷம் தான் உங்களுக்கு வீடு வருது, அடுத்த வருஷம் தான் வீடு வருதுண்டா, அதுவரை நான் வெயிட் பண்ணுவோம்ட்டு இருக்க வேண்டாம். நிறைய பேர் வந்து இப்ப வெஹிக்கல் லூஸ் பண்றாங்க, வேலை இல்லாட்டிலும் அந்த வீட்டை நான் எப்படி குவாலிஃபை பண்றேன் ப்ரிப்பரேஷன் செய்யறதுக்கு நீங்க நிச்சயமாக ஒரு மோர்கேஜ் முகவரை நாடி அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளணும். அப்படியான அனைத்து தேவைகளும் அனைத்து உங்களோட இதுகளையும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி எப்படி உங்களோட மோர்கேஜ் குவாலிஃபை பண்ணலாம்ன்றதுக்கு நீங்கள் என்ன நாடலாம். மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்டிங் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷா 6478910742 6478910742.

ஆறு மணி 3 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோபி டபுள் டபுள் நேர்களின் திரவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 30 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 30 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. வெயில் பிரதானமாக இருக்கின்றது. நாளைய தினம் கிட்டத்தட்ட 5 மில்லிமீட்டர் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மிகமூட்டம் நிறைந்த நாளாக நாளை சனிக்கிழமை இருக்கும். 25 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் குறைவினை காண இருக்கிறது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் வாகன எரிபொருள் விலை 5% குறைவடைய இருக்கிறது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கோபி டபுள் டபுள். நேரம் 6:04.

0: நேரம் 6:09 இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த நேயரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம் அப்பன், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சோமா இருக்கின்றோம் அப்பன். வேலையா என்ன மாதிரி?
1: என்ன
0: பாட்டு கேட்கலாம் இன்றைக்கு? சரி, வேலையில பம்பரமா சுழறீங்கன்னு சொல்லி ஒரு சிம்பலிக்கா சொல்றீங்க போராட. பாட்டு வருது, கேட்கலாம். நன்றி இணைந்து வண்ணமாகி.
1: நன்றி
0: நன்றி. ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன் ட்ரோனோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் ட்ரோனோவில். டிக்கெட் $60 முதல். விஐபி டிக்கெட் $200. ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன் ட்ரோனோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. விவரங்களுக்கு 905-805-7877. நாங்கள் பாடலுக்கு முன்னதாக ஆயிஷா சில்க் தருகின்ற மலிவு பணிகள் பற்றியும் அறிந்து கொள்ளலாம்.
2: மார்னிங் சார், என் ஃப்ரெண்ட் சந்திப்பில் அமைந்திருக்கிற ஐசா சில்க் 4th அனிவர்சரி மெகா சேல் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றில் ஆரம்பித்து வருகின்ற திங்கட்கிழமை வரை இடம்பெறப் போகிறது. இங்கே வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு டென்டிலும் ஒரு விறுவிறுப்பான விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான ஆடைகளை மிக மிக விலை குறைவு, குறிப்பாக 30 வீத 50 வீத கழிவு விலையிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐசா சில்க் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுவரை அத்தனை வாடிக்கையாகவும் தங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். காஞ்சிபுரம் சாரி ஃப்ரம் $150, அதுபோலையும் French saree from $50, cotton saree from $30, semi-silk saree from $60, Arsil saree from $20 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல saree, normal saree $10 from, அதே போல salwar from $30, lehenga from $50, kurti top $10, house coat $10, legging $15, saree curves $15 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான ஆடைகள் இங்கே வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஐசா சில்க் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்திருக்கிறது 4th அனிவர்சரி மெகா சேலை இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்.
3: இந்த 4 நாட்கள் மெகா சேலாக அப் டு 50% ஆஃப் நீங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். பிரம்மாண்டமாக டெண்ட் அமைக்கப்பட்டு அங்கு கூட உங்களுக்கான சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, ஸ்டீல் $190, மீட் $190, video mixer $140, wet grinder $275, roti maker $60, coconut scraper $90, upper chatti $20, rice cooker $30 இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
2: இதுபோல நீங்க இங்க வருகின்ற பொழுது 2 சாரம் $15 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். டி ஷர்ட் $3 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கொடக்கடையில் டி ஷர்ட் வந்து $18 ஒவ்வொரு வர்ணங்கள் இருக்கின்றன. இது போலவே பாக்ஸ் ஷர்ட்டையும் $14 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், ஒவ்வொரு வர்ணங்கள் இருக்கின்றன. ஷெக் மற்றும் பிரிண்டட் ஷர்ட்டுகளும் ஒவ்வொன்றும் $15 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான ஆடைகள்லாம் ஆண்களுக்கான தெரிவுகளை கூட இங்க இருக்கின்றன, அதனை கூட நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான். இப்பொழுது ஐசா சில்க் 4th அனிவர்சரி மெகா சேலாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இன்றில் ஆரம்பித்து வருகின்ற திங்கட்கிழமை இந்த சேல் இடம்பெற போகிறது. வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டும் டெண்டிலும் கூட உங்களுக்கான ஏராளமான ஆடைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆயுஷா சில்க் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
3: $200 மேல் கொள்வனவர் செவ்வருக்கு கிஃப்ட் கார்ட் இருக்கின்றது. $1000 மேல் கொள்வனர் செவ்வருக்கு அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் $1000 பரமதியான சாரி, செகண்ட் பிரைஸ் $500 பரமதியான சாரி,
2: $450 பரமதியான சாரி. 4th அனிவர்சரி மெகா சேலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 416-298-6116.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டர்ஹம் லாக் ஆன் டு ஈஸ்டர்ஹம்.ca.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165084 4565 9552 4565 9552.
3: Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield, Dikumidayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangukirar, 416-299-1020.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham,
5: 416-461-6401.
6: Master Productions மற்றும் C Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: ஈஸ்டெஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்டெஃப்எம் 102.7.
1: நேரம் 6:21 இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம்இல். இது கோபி டபுள் டபுள். அடுத்த நேரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம்.
7: ஓ வணக்கம் அண்ணா, நான் நாதன். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா சும்மா இருக்கின்றோம் நாதன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: மிகவும் நல்லா இருக்கிறேன். நாளைக்கு என்ன ஜோதி விழாக பாடல்களை கொண்டு கொண்டு வாரீங்களா இல்லையா?
1: யோசிக்கணும் நாதன்.
7: சரியா,
1: பாண்டர்ல இருந்து பயங்கர பிசி உங்களுக்கு தெரியுதானே, அப்பவும் வச்சுதான் பிடிக்கணும்.
7: என்ன
1: பாட்டு கேக்க போறீங்க?
7: இன்றைக்கு நான் சொன்ன அந்த மகளுக்காக அந்த பாட்டை மற்ற பாட்டு எனக்கு தெரியா வருது. நான் ரேடியோல வரைக்கும் கேட்டுட்டு உங்களோட கலைக்கலாம்.
8: சரி சரி, நீங்க கேட்ட பாட்டு வேற எது கேட்கலாம். நன்றி நினைந்தோம் மைக்கி.
7: நன்றி
8: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: 6:27 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது கோஃபி டபுள் டபுள். அடுத்த நேயர் யார் எங்களோடு? வணக்கம். வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கிறீங்க? வெளியோட போதா போய் வினிங். சரி சரி, என்ன பாட்டு கேப்ப முண்டைக்கு? மாபெரும் ஏஐ அண்ட் ரோபாரிக் ஓபன் ஹவுஸ் இன்று முதல் திங்கட்கிழமை வரை நடைபெறுகின்றது. 4 முதல் 18 வயது வரையிலான பிள்ளைகளும் அவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொள்ளலாம். கிரேட் 10, 11, 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் அல்லது படிக்க போகும் பிள்ளைகள் இருந்தால் இது மிகவும் பயன் தரும். 202 சவுத் பிளேயர் ஸ்ட்ரீட், யூனிட் 6, விட்பியில் இன்று மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், சனி ஞாயிறு திங்கள் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் இந்த ஏஐ அண்ட் ரோபாரிக் ஓபன் ஹவுஸ் இடம்பெறும். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். மேலதிக விவரங்களுக்கு 416-561-0374 அல்லது sc4k.ca RSVP செய்யுங்கள். நாங்கள் மீளவும் மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் அலுவலகத்திலிருந்து நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அதனுடைய மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷான், உங்களுடைய அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் நீங்கள் நாடக்கூடியவராக இருக்கின்றார். அதே போன்று உங்களுடைய இருக்கின்ற ப்ராப்பர்ட்டிஸுக்கான மோர்கேஜ் ரினியூவல்ஸ் வருகின்றது, நெருங்கிக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் முன்கூட்டியே வந்து அதற்கு திட்டமிட்டு வரை அழைத்துக் கொள்ளும் போது நீங்கள் அவரோடு பேசி அதற்கேற்ற வகையிலே உங்களுடைய மோர்கேஜ் அதை வந்து நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ள முடியும். என்று சொன்னால் கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் அந்தரப்படுத்த வகையிலே, அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜாக இருக்கலாம், ரீஃபைனான்சஸ், கமர்ஷியல், அதே போன்று ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், இப்படி என்று சொல்லி அனைத்து தேவைகளுக்கும் ஜெனிஷானை அணுக முடியும். 6478910742 இப்போது வந்து கமர்ஷியல் லோன்ஸ் பெற்றுத்தரப்படுகின்றது. அதே போன்று மேஜர் பேங்க்ஸிடமிருந்து வித்தின் 48 hours அப்ரூவல், பிரைவேட் அப்ரூவலாக இருக்கும் பட்சத்தில் வித்தின் 2 hours அப்ரூவலும் இருக்க போறது. அதே வழியிலே நீங்க ப்ரொபோசல் பேங்க்ரப்சி செய்தவராக இருந்தால் கூட அந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் வரை கண்டாக்ட் பண்ணும் போது உங்களுக்கான சரியான ஆலோசனை மூலம் நீங்கள் அதை எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார். அதே வழியிலே கிரெடிட் ஸ்கோர் என்பது மிக ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. பல முக்கியமான விடயங்களுக்கு கேனாவளி அந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு போதுமான அளவு இல்லாமல் இருக்கலாம். நீங்க ஒரு நியூ கமராக இருக்கும் பட்சத்தில் அல்லது வந்து இங்க வெவ்வேறு சிச்சுவேஷன் காரணமாக உங்களுக்கு அந்த கிரெடிட் ஸ்கோர் குறைவடைந்திருந்தால் அதை எப்படி சரி பண்ணி உங்களுக்கான மூங்கியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் நீங்கள் அழைத்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் உங்களுடைய ஒர்க் சிச்சுவேஷன் என்னவாக இருந்தாலும் அதற்கேற்ற வாயில கூட நீங்கள் எவ்வாறு இந்த மோர்கேஜ் பெற்றுக் கொள்ளலாம் அல்லது நீங்கள் இன்னும் ஒரு உங்களுடைய மோர்கேஜ் வந்து ரினியூ பண்ண போறீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல சரியான இடத்துல இருந்து வங்கிகளிடமிருந்து எவ்வாறு இதை பெற்றுக் கொள்ளலாம் என்பது தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதே வேளையிலே நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் பில்டர் ஊடாக வாங்கி இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதிலே 99% பில்டர்ஸ் ப்ராஜெக்ட் அப்ரைசல் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட் அண்டர் வேல்யூவாக காணப்பட்டால் அந்த நேரத்திலே பில்டர் வந்து பர்ச்சேஸ் பிரைஸை குறைக்க ஒப்புக்கொள்கின்ற பட்சத்தில் நீங்கள் பில்டருக்கு பிளாங்கெட் மோர்கேஜ் கொடுத்த பேங்க் ஊடாகவே எந்த அப்ரைசலும் இல்லாமல் உங்கள் பர்ச்சேஸ் பிரைஸினுடைய 20% மட்டும் கொடுத்து அப்ரைசல் இல்லாமல் உங்களுக்கான மோர்கேஜை பெற்றுத்தருவதற்கு விவரிப்போது உதவி கொண்டிருக்கின்றார். இப்படி பல உங்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்கன்னா அதுக்கு முன்னும் நீங்கள் வரை அழைத்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அழைக்கலாம் மில்லேனியல் மோர்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷான், 6478910742 6478910742
2: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
0: கனடாவின் பொருளாதாரம் முன்கூட்டி மதிப்பிடப்பட்டதை விட அதிகமாக 0.3% வளர்ச்சியினை கடந்த மே மாதத்தில் பதிவு செய்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. 0.1% வளர்ச்சியே ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. ஏப்ரல் மாதத்தை அடுத்து மே மாதத்திலும் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி 2வது காலாண்டில் கனடிய பொருளாதாரம் வலுவாக மீண்டெழுவதை காட்டுவதாகவும் புள்ளி விவரவியல் திணைக்களம் கூறியுள்ளது. ஜூன் மாதத்திலும் 0.2% பொருளாதார வளர்ச்சி கனடாவில் மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் மதுபான விற்பனைத்துறையில் இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. தடுப்பு காவலில் விசாரிக்க வேண்டிய அவசியத்தை சுட்டிக்காட்டி அவரது முன்ஜாமீன் கோரிக்கையினை உயர்நீதிமன்றம் நிராகரித்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் விசாரணைக்கு செந்தில் பாலாஜி ஒத்துழைப்பு வழங்குவதை தாம் உறுதிப்படுத்துவதாக தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் இடையில் தேவையேற்படின் தமிழக லஞ்சொழிப்புத்துறை தம்மை நாடலாம் என கூறியுள்ளது. அத்துடன் அறிவுறுத்தல்களை மீறினால் முன்ஜாமீன் ரத்து செய்யப்படும் எனவும் செந்தில் பாலாஜியை எச்சரித்துள்ளது. அதேவேளையில் மதுபானத்துறை ஊழல் தொடர்பில் மேலும் 2 பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையின் வடக்கில் வன்னியில் இராணுவம் வசமுள்ள மேலதிக காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் கேப்பாபுலவு மற்றும் பட்டுவாகலிலும் கிளிநொச்சியின் சில பகுதிகளிலும் காணி விடுவிப்புகள் கவனத்தில் எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி 38 நாட்களாக கேப்பாபுலவு மக்கள் போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 6:38 நிமிடமாகின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நேர் யாரங்களோடு வணக்கம்.
1: வணக்கம் ரிஷி, நான் ரோஹிணி. எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் ரோஹிணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: உங்களுக்கு
0: என்ன பாட்டு கேப்போம்?
2: திங்கட்கிழமை வரை பெருந்தொகையான புதிய வரவுகளுடன் 30% to 50% ஓப்பனை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள் ஐசா சில்க். குறிப்பாக இங்கே வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு இந்த டென்டிலும் கூட ஏராளமான சீல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். காஞ்சிபுரம் சாரி வந்து $150 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பேன்சி சாரி ஃப்ரம் $50, அதே போல காட்டன் சாரி ஃப்ரம் $30, செமிசிக் சாரி ஃப்ரம் $60, ஆர்சிக் சாரி ஃப்ரம் $20 இருந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான ஆடைகளை நீங்க வருகின்ற பொழுது ஐசா சில்கில் பெற்றுக்கொள்ளலாம்.
3: இந்த 4 நாட்கள் மட்டுமே உங்களுக்காக இந்த மிக சிறப்பான மலிவு விற்பனை நடைபெற இருக்கின்றது. எனவே August 3 வரை இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை வந்து வாங்கிக் கொள்ள முடியும்.
2: அதேபோல நீங்கள் வருகின்ற பொழுது $2 டிஷர்ட் $3 கொடக்கட்டாயில் டிஷர்ட் வந்து $18 நீங்க பெற்றுக்கலாம். ஒவ்வொரு வர்ணங்கள் இருக்கின்றன. அதே போல பாக்ஸ் ஷர்ட்டும் $14 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதிலும் ஒவ்வொரு வர்ணங்கள் இருக்கின்றன. இதே போல செக் பிரிண்ட் ஷர்ட் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் $15 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஏராளம் ஏராளம் ஆடைகளை மிக மிக விலக்குறைப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஐசா சில்க் போத் அனிவர்சரி மெகா சீராக தந்து கொண்டிருக்கின்றார்கள். வெளியே டெண்டில் வருகின்ற பொழுது ஏராளமான சமையல் உபகரணங்கள் உட்பட ஏராளமான ஆடைகளை நீங்க வெளியே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். சாரி ஃப்ரம் $10, சல்வார் ஃப்ரம் $30, லெஹங்கா ஃப்ரம் $50, குருதி டாப் $10, ஹவுஸ் கோட் $10, லெகின் $2 for $15, சாரி ஸ்கர்ட் $2 for $15 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மோனிசரின் பிச்சந்திப்பில் ஐசா சில்க் 4th anniversary மெகா சேல் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் தங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இன்று ஆரம்பித்த இந்த சேல் வருகின்ற திங்கட்கிழமை வரை இடம்பெறும் என்பதையும் முன்னே நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம்.
3: $200க்கு மேல் கொள்வனவு செய்வோருக்கு கிஃப்டும் காத்திருக்கின்றது. $1000க்கு மேல் கொள்வனவு செய்வோருக்கு அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் $1000 பெறுமதியான சாரி, செகண்ட் பிரைஸ் $500 பெறுமதியான சாரி, தேர்ட் பிரைஸ் $250 பெறுமதியான சாரி.
2: ஐசா சில்க் வழங்குகின்ற 4th anniversary மெகா சேல் மார்னிங் சேர் அண்ட் பிஞ்ச் சந்திப்பிலே உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக வருகின்ற பொழுது அனைத்து ஆடைகளுமே மிக மிக விலக்குறைப்போடு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 416-298-6116.

0: நேரம் 6:47 இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோஃபி டபுள் அளித்துக் கொண்டிருக்கிறது. மில்லேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் வழங்குகின்ற தகவல்களை மீளவும் அறிந்து கொள்ளலாம்.
1: மில்லேனியல் மோட்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷியான உங்களுடைய அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் நீங்கள் அழைக்கலாம். 6478910742 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவதாக இருந்தாலும் சரி, அதே போன்று இருக்கின்ற ப்ராப்பர்ட்டிஸுக்கான மோட்கேஜ் வந்து குறிப்பாக ரினியூவல் வந்து அந்த டேட் வந்து உங்களுக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கணும்னு சொன்னால் நீங்கள் இறுதி வரைக்கும் இருக்காமல் முட்கூட்டியை வந்து இவருக்கு அழைக்கும் போது உங்களுக்கான சரியான ஆலோசனை அதே போன்று ஒரு சிறந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து நீங்கள் ரினியூவலை செய்து கொள்வதற்காக இவரை நீங்கள் நாட முடியும். இவருடைய அலுவலகம் வந்து பாகத்திலே ஓடினர் கீழ் சந்திப்புக்கு அருகே இருக்கின்றது. 340 பெரிய ரோட் யூனிட் 2 அழைத்து விட்டு நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பானபடுதிலே வந்து அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணிவிட்டு வரலாம். 30 வருடத்திற்கு மேற்பட்ட பைனான்சிங் அட்வைசர் அனுபவத்தோடு தான் ஜெனிஷியான் இந்த சேவையை கவனிக் கொண்டிருக்கின்றார். ஃபர்ஸ்ட் செகண்ட் மோட்கேஜஸ் ஆகட்டும், ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், ரீஃபைனான்சஸ், கமர்ஷியல் மோட்கேஜ் என்று சொல்லி அதே போன்று இப்போது நீங்கள் கமர்ஷியல் லோன்ஸை கூட பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியிலே நீங்கள் ஒரு ப்ரொபோசல் அல்லது பேங்க்ரப்டிவராக இருந்தா கூட நீங்கள் இவரை அணுகும் போது அதை எப்படி நீங்கள் தொடர்ந்து ஹேண்டில் பண்ணுவது அப்படி என்று சொல்லி அதற்கான ஆலோசனையும் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். அதே வழியிலே நீங்க கேடாக புதிதாக வந்த ஒருவர் அல்லது வந்து இங்க இருக்கிறீங்க நேற்று காலமோ ஆனா கிரெடிட் ஸ்கோர் வந்து போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அதை வந்து சரியான விதத்திலே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி உங்களுடைய மோட்கேஜ் தேவையை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வதற்கு ஜெனிஷியானை அணுக முடியும். அல்லாவிட்டால் உங்களுடைய வேலை வந்து ஒரு ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கா அல்லது டிசபிலிட்டியில இருக்கிறீங்களா அல்லது செல்ஃப் எம்ப்ளாயிடா நீங்க எப்படியாக இருந்தாலும் அந்த கட்டத்தில் கூட நீங்கள் எவ்வாறு இந்த மோர்கேஜ் இஷ்யூவை வந்து சரி பண்ணி கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி இவரை அழைத்து ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளும் போது உங்களுக்காக நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியையும் கீப் பண்ணி கொள்ளலாம். அதே வழியிலே சரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிலே வந்து உங்களுக்கான செகண்ட் அதாவது நீங்கள் பிரைவேட் மோட்கேஜை பெற்றுக் கொள்ளாமல் பேங்கிடம் இருந்து கூட பெற்றுக் கொள்வதற்கும் இவர் ஆலோசனை பெற்று தருகின்றார். அதே வழியிலேயே நீங்கள் உங்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ல பில்டரூடாக வாங்கி இருக்கிறீங்க, அதுல வந்து 99% வந்து பில்டர்ஸ் ப்ரொஜெக்ட் அப்ரைசல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட் அண்டர் வேல்யூ ஆக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த நேரத்திலே பில்டர் பர்ச்சேஸ் பிரைஸை குறைக்க ஒப்புக்கொள்கிறார்கள் என்று சொல்லும் பட்சத்தில் நீங்கள் பில்டருக்கு பிளாங்கெட் மோட்கேஜ் கொடுத்த பேங்கூடாகவே எந்த அப்ரைசலும் இல்லாமல் உங்களுடைய பர்ச்சேஸ் பிரைஸினுடைய 20% மட்டும் கொடுத்து அப்ரைசல் இல்லாமல் உங்கள் மோர்கேஜ் உங்களுக்கு பெற்று தருவதற்கும் தயாராக இருக்கிறார். இப்படி என்ன தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் தொடர்பாக ஜெனிஷியானை அணுகலாம். 6478910742
0: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மென்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன்ட்ரோனோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார். August 22 மாலை 5:30 கிரேட் கெனடியன் கசினோ ரிசோர்ட் டொரண்டோவில் நடைபெற இருக்கின்றது. டிக்கெட்டுகள் $60 முதல், விஐபி டிக்கெட் $200 முதல். ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மென்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன்ட்ரோனோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. விவரங்களுக்கு 905-805-7877 905-805-7877. 6:50 ஆகி இருக்கிறது. இத்தோடு இன்றைய கோஃபி டபுள் நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். மீளவும் திங்கட்கிழமை 5:00 to 7:00 வரை கோஃபி டபுள் நீங்கள் மனைந்தோடு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்டு மகிழ முடியும். தொடர்ந்து நம்மோர்வின் இங்கே தொகுத்து வழங்குவதற்கு அபர்ணா மற்றும் சஹானா விடைபெற்றுக் கொள்ளும். நான் ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
1: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
0: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
1: அத்துடன்

0: மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719 4372431719.
1: சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃப்ளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 4162899993.
2: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-408 416-446-408.
3: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா ஜூலை 31 தேதி வெள்ளி முதல் ஆகஸ்ட் 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. ஜூலை 31 வெள்ளி கொடியேற்றம், ஆகஸ்ட் 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, ஆகஸ்ட் 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், ஆகஸ்ட் 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைர மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
4: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto.
5: மீனாட்சி மீனாட்சி
4: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் ஜூலை 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ethuden food handler certificate, smart surf matum PTC license, ivatuden city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
7: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, Metrum Tangless Water Heaters, Visada Vilayil, Oru Verida Vattiyetta, Thamadithu Kattakoodiya Finance Vasathigal, 20 Veridathukku Melana Survey Valangum, Raman Home Comfort, Ippodu, Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton Utpada, GTA Perumbagathil, Thamadu Survey Inai Valangukindrargal, Raman Home Comfort, Markhaman Steel Sandipil, Yellow Building Hill, 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
8: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளில் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாசை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
9: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப்போடுதல், பல் கட்டுதல், கிரௌனின் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், தற்போது அரசன்

இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: அறிவு மாதிரி கொட்டுமே.
1: எப்படி நடக்குது? அது என்னதான் நடக்குது? சரி, அதை எப்படித்தான் கேட்கிறேன்னு யோசிக்க.

0: கேட்டு பாருங்க, 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி ரிஷி. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சஹானா.
4: வணக்கம் அபர்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நலமா இருக்கிறேன்.
3: சரி, இன்று வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
4: ஆமாம், தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள eastfm.ca வழியாகவும் உங்கள் நீங்களும் உங்களுடைய போனில் வந்து டவுன்லோட் செய்த அதை ஆப்ப வந்து அப்படியே டவுன்லோட் செய்து உலகில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் நீங்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7, eastfm தொடர்புகளுக்கு 4862 1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளிக்கிழமை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல், ஏனண்டா வந்து இதுதான் லாஸ்ட் டே ஆஃப் ஜூலை. ஜூலை ஒரு மாதிரி முடிஞ்சது.
3: இன்னைக்கு ஜூலை மாதம் 31st ஏதாவது ஸ்பெஷலா நீங்க சொல்ல போறீங்களா சஹானா?
4: இல்ல, அப்படியே லாங் வீக்கெண்ட் இருக்கு, எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு.
3: என்ஜாய் பண்ணுங்க. சரி சரி, டொரண்டோல காலநிலை ஒருமுறை பார்த்து விடலாம். டொரண்டோல வந்து இப்பொழுது 29 டிகிரி
4: முதன்மை மூன்று பகுதி உங்களை சந்தித்துக் கொள்ள இருக்கின்றது.
3: இத்தனை விடயங்களையும் நாங்கள் உங்களோடு 9 மணி வரை பயந்து கொள்ள போகின்றோம். இந்த கோடி ஹூவே பாலத்துல பயணிச்சிங்களா சானா? இப்ப திறந்துட்டாங்க தானே?
4: நடந்து போயிருக்கேன்.
3: அப்படி உங்களோட கார் மாதிரி ஒரு கார் போனதா சொல்றாங்களே,
4: நல்ல விஷயம்.
3: சரி, நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒழிக்கின்றது இந்தியன் திரைப்பட பாடல்.

0: நேரம் 7:10 கேட்டுக்கொண்டிருப்பதை ஸ்டெஃபமின் நம்மூர் ஈவினிங். இந்த நேரத்தில் நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். முழுமையாக ஒவ்வொரு தமிழ் சொற்கள் நாங்கள் அந்த சொற்களை பாவிப்பது குறைவாக இருக்கும் நடைமுறையில் பாவனையில் இல்லாத சொற்களை உங்களோடு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அந்த வகையில் இன்றைய நாளும் கூட ஒரு தங்கத்தமிழ் வார்த்தையை உங்களுக்காக எடுத்து வந்திருக்கின்றோம்.
1: அந்த வகையில் நாங்கள் தந்து கொள்ள இருக்கிற வார்த்தை வந்து என்னடா இவ்வளவு ரோலிங் ஆகுதுடா, அது வார்த்தை அவ்வளவு பெருசு இல்ல, குட்டி வார்த்தை தான், சின்ன வார்த்தை தான்.
0: வெயில் காரணமா இப்படி
1: வெயில் அப்படி உச்சி மண்டையில வெயில் வந்தனால குளிர்றது. ஆனா இன்றைய நாள் நாங்கள் தந்து கொள்ள இருக்கும் வார்த்தை அதர். அதர் என்ற வார்த்தையை தான் உங்களுக்காக நாங்களும் கொண்டு வந்திருக்கிறோம்.
0: அதர் அப்படி என்றால் என்ன பொருள்படுகின்றது என்று கேட்டால், குறுகிய காட்டுப்பாதை அல்லது வழி, நேரோ ஜங்கிள் பாத் ஆர் ட்ரெயில் அப்படி என்று சொல்லுகின்றார்கள்.
1: அப்ப நாங்க இனிமே ட்ரெக்கிங் எங்கேயும் போறோம்னா அந்த அதர்ல போங்க, இந்த அதர்ல போங்கன்னு சொல்லலாம்.
0: அதேதான், இந்த அதர்களால போனீங்களா அந்த அதற்கு நாங்க போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி கதைக்கலாமே.
1: நிச்சயமா, அதாவது காடுகளிலும் மலைகளிலும் விலங்குகளிலும் மனிதர்களும் நடந்து உருவாகும் கரடுபுரடான ஒற்றையடி பாதையை தான் அதர் என்று கூறுகின்றார்கள். இது எங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சங்க நூல்களில் அப்படின்னு பார்த்தோம்னா அகநானூரில் இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா நெக்ஸ்ட் டைம் யாரும் ட்ரெக்கிங் போறீங்க இல்லாட்டி வந்து ஃபாரஸ்ட்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த அதர்ல போங்க, அந்த
0: கேட்டுக்கொண்டிருப்பது 7:11.

0: வித்தியாசத்தை உணருங்கள்.
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rateil peralam 2025 Infinity QX50 kal 0% finance and lease rateil kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal Anith vahana kolvanavugalukkum for oil changes ilavasam Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் 416-776-9233
3: ஸ்காப்ரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026 தமிழர் நாள் திருவிழா. தமிழர் நாள் திருவிழா கலை பண்பாடு சுவையான உணவுகள் இசை நடனம் குடும்பத்தின் நிகழ்வுகள் மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா August 8-9 தொடர்புகளுக்கு 416-414-3691 416-569-0300
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
6: அது சரி
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் டும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின் கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599
9: station with the best music.
10: It's East FM.

0: நேரம் 7:25 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்டர்ஃபமின் நம்ம ஒரு இவனிங். இந்த நேரத்தில் நாங்கள் நல்லதாய் நாலு விஷயம் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். நல்லதாய் நாலு விஷயம் பகுதியில் இன்றைய நாள் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போவது, ஒரு முக்கிய முடிவை எடுப்பதற்கு முன் அல்லது உணர்ச்சி வசப்படும் சூழலில் 10-10-10 விதியை, அதாவது அந்த 10-10-10 ரூல் இருக்கிறதே, அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
1: அது என்ன 10-10-10 ரூல் அப்படின்னா, வாழ்க்கையில் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் பல நேரங்களில் தவறாக முடிந்துவிடும். எந்த ஒரு கடினமான முடிவை எடுக்கும் பொழுதும் உங்களையே இந்த 3 கேள்விகளை வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டுமா, அதாவது இந்த முடிவால் அடுத்த 10 நிமிடங்களில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி.
0: முதல் 10 நிமிடத்தை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். பிறகு அந்த அடுத்த 10 என்னத்தை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த 10 மாதங்களில் இதன் தாக்கம் என்னவாக இருக்கும், அதன் பிறகு அடுத்த 10 ஆண்டுகளில் இது என் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கும், இதுதான் அந்த 10-10-10 ரூல். அதாவது முதல்ல வந்து 10 நிமிடங்கள், அதன் பின்னர் 10 மாதங்களில் இதன் தாக்கம் என்னவாக இருக்கும், அதன் பின்னர் அடுத்த 10 ஆண்டுகளில் இது என் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கும்.
1: ஆமாம், நமது தற்காலிக கோபம், பயம் அல்லது ஆசையால் எடுக்கும் முடிவுகள் நீண்ட காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இந்த 10-10-10 யுக்தி உங்களை உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக யோசிக்க வைத்து தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சிறந்த முடிவுகளை வந்து எடுக்க உதவும். அதனால வந்து இனிமேல் அவசரப்பட்டு முடிவு எடுக்காம இந்த 10-10-10 ரூலை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் நாங்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கோம். நல்ல விஷயம்.
0: சரி, இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நாங்கள் மில்லினியல் மோர்கேஜ் வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ள போன்றோம்.
2: மில்லியன் மோர்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷா அவங்களோட இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஜெனி.
3: வணக்கம். உங்கள் அனைத்து வகையான மோர்கேஜ் தேவைகளுக்கும், ஃபர்ஸ்ட் மோர்கேஜஸ், செகண்ட் மோர்கேஜஸ், கொமர்ஷியல் மோர்கேஜஸ், ரீஃபினான்சஸ், அனைத்து வகையான உங்கள் மோர்கேஜ் தேவைகளுக்கும் நம்மை அழைக்கலாம். மில்லினியன் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸின் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷா, 6478910742. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு, உங்களோட கணப்பு இருக்கு, நீங்க லேண்ட் வச்சிருப்பீங்க. அந்த லேண்ட் வந்து ஒரு ஜோனிங்குக்குள்ள இருக்கும். உங்களுக்கு நீங்க வந்து ஒரு மல்டிபிள் டவுன் ஹவுசஸ் கட்டலாம், ஷாப்பிங் பிளாசா கட்டலாம், இப்படியான ஜோனிங்ஸோட அந்த லேண்டை நீங்க வாங்கி இருப்பீங்க. அப்படி வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு கணக்கு இருக்கு, இது எங்க வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லோனை நாங்க எடுக்கிறது என்ற கணக்கு குவெக்ஷன்ஸ்கள் அதுகள் இருக்கக்கூடும். அப்படியான உங்களுக்கு ஏதாவது தேவைகள், உங்களோட வீட்டை இடிச்சு கட்ட போறீங்களா, உங்களோட பிளாசாவை டெவலப் பண்ண போறீங்களா, உங்களோட கொமர்ஷியல் இதுகளுக்கு ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருக்கா, அப்படியான கன்ஸ்ட்ரக்ஷன் லோனுகளுக்கு நீங்க சொந்தமாக ஒரு லேண்டை வச்சிருந்தாலோ, ஒரு லேண்டில் வீடு கட்ட விரும்பினாலோ, பிளாசா கட்ட விரும்பினாலோ, ஜினெட்ஸ் கட்ட விரும்பினாலோ, அதற்கான உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் மோர்டேஜஸை எங்கள் கம்பெனி ஊடாக, எங்கள் இன்வெஸ்டர்ஸ் மூலமாக நாங்கள் உங்களுக்கு செய்து தருவோம். நீங்கள் அதற்காக நாடலாம் ஜெனிஷான், 6478910742. அத்துடன் எங்கள் ஆபீஸில் பரலீகல், அக்கவுண்டன்ஸ் இவங்களுக்கான வசதிகள் உள்ளன. உங்களுக்கு அப்படியான உங்களோட பிசினஸை நீங்கள் இன்னொரு லொகேஷனுக்கு நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்பினால் என்னுடன் தொடர்பு கொண்டால் எங்களிடம் உள்ள, பிகாஸ் எங்களுக்கு வந்து நிறைய பரலீகல் சர்வீசஸ் தேவைப்படுது, அக்கவுண்டிங் தேவைகள் தேவைப்படுது எங்கள்கிட்ட வர கிளைண்ட்ஸுக்கு. அப்படியான கிளைண்ட்ஸுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஒரு செகண்ட் லொகேஷனை நீங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்பினா எங்கள்கிட்ட ரூமுகள், பிளேசஸ் வாடகைக்கு உள்ளன. நீங்கள் எங்கள் ஆபீஸ்லயே அதுகளை உங்களோட செகண்ட் லொகேஷனா போடலாம். அப்படியான தேவைகளுக்கும் நீங்கள் நாடலாம் ஜெனிஷா, 6478910742. மில்லேனியல் மார்க்கெட் எக்ஸ்பர்டிங் மேனேஜிங் பார்ட்னர்.
4: 30 வருடத்திற்கு மேற்பட்ட பைனான்சிங் அட்வைசர் அனுபவத்தோடு தான் உங்களுடைய மோர்கேஜ்களை பற்றி தந்து கொண்டிருக்கின்றார் ஜெனிஷா. 6478910742, 6478910742. உயிரை உயிரால் உள்ளே குடைந்து

0: கனடா மீது அமெரிக்கா அறிவித்துள்ள புதிய இறக்குமதி வரிகள் தொடர்பில் அதிபர் டொனால்டு டிரம்ப் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இரண்டு பிரதான சர்வதேச தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. வர்த்தக நடைமுறைகள் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஆழமான பிளவுகளை ஏற்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாது என சர்வதேச ஐக்கிய உருக்கு தொழிலாளர் சங்கம், சர்வதேச இயந்திர வல்லுநர்கள் மற்றும் விண்வெளி பணியாளர்கள் சங்கம் ஆகியவற்றின் தலைவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
1: தமிழ்நாட்டை பாதிக்கும் வகையில் காவிரிக்கு குறுக்காக கர்நாடக அரசு கட்டுவதற்கு முயற்சித்து வரும் மேகதாது அணை தொடர்பில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுள்ளது. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்ல உள்ளதாக கர்நாடக அரசு அறிவித்துள்ள சூழலிலும் இக்கூட்டம் இடம்பெற்றுள்ளது. அதேவேளை மேகதாது அணை மற்றும் காவிரி விவகாரங்கள் குறித்து கலந்துரையாட கர்நாடக முதலமைச்சரை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சந்திப்பது தொடர்பில் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என அமைச்சர் நிர்மல் குமார் கூறியுள்ளார். எனினும் தற்போதுள்ள பதற்றமான சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகா வர வேண்டாம் என கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார்.
0: இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கும் கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. ரகசிய தகவல்களை கிடைத்தும் தாக்குதல்களை தடுக்க தவறியமை, தாக்குதல்களுக்கு உதவியமை ஆகியவை குறித்த நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இத்தண்டனை வழங்கப்பட்டுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும் ஏன்னா இது

0: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
2: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
2: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-816-2121-0462-4162. சம் கண்டிஷன் அப்ளை.
4: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: நேரம் 7:45 ஈஸ்ட் எஃப்எம் 102 தசம் 7 இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நாங்களும் முதன்மை மூன்று பகுதியோடு இணைந்திருக்க போகின்றோம்.
1: முதன்மை மூன்று பகுதியில் டொராண்டோ நகர முதல்வர் தேர்தல் கருத்து கணிப்பில் யார் இப்பொழுது முன்னிலையில் இருக்கிறார் அப்படி என்ற ஒரு கருத்து கணிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. டொராண்டோ நகர முதல்வர் தேர்தலில் கிறிஸ் அலெக்சாண்டர் ஈடுபடுவது பிராட் பிராட்ஃபோர்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று புதிய கருத்து கணிப்பு ஒன்று தெரிவித்திருக்கிறது.
0: ஆமாமா, கிறிஸ் அலெக்சாண்டர் உள்ளடங்கிய முதலாவது டொராண்டோ நகர முதல்வர் தேர்தல் குறித்த கருத்து கணிப்பு அவர் தேர்தலில் ஈடுபடுவது பிராட் பிராட்ஃபோர்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என குறிப்பிடுகிறது. இந்த போட்டியில் முன்னாள் மத்திய அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்டர் களமிறங்கியது பிராட் பிராட்ஃபோர்டுக்கு இருந்த ஆதரவை குறைத்துள்ளதாக இன்றைய நாள் வெளியான ஒரு புதிய கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது.
1: டொராண்டோ நகர முதல்வர் பதவிக்கான வேட்பு மனுவை கன்சர்வேட்டிவ் கட்சி முன்னாள் அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்டர் புதன்கிழமை தாக்கல் செய்திருந்தார். அவர் தேர்தலில் போட்டியிடுவதை உறுதிப்படுத்திய மறுநாளான வியாழக்கிழமை நேற்றைய நாள் இந்த கருத்து கணிப்பு முன்னெடுக்கப்பட்டது.
0: ஆமாமா, ஒலிவியா சவ், பிராட் பிராட்ஃபோர்ட், கிறிஸ் அலெக்சாண்டர் உள்ளடங்கிய மும்முனை போட்டியில் வாக்களிக்க தீர்மானித்த அல்லது இவருக்கு வாக்களிப்பது என ஓரளவு முடிவு செய்துள்ள வாக்காளர்களில் 47% வந்து ஒலிவியா சவ் தங்களுடைய வாக்கை பெறுவார் என இந்த புதிய கருத்து கணிப்பு வந்து கண்டறிந்திருந்தது.
1: இதில் பிராட் பிராட்ஃபோர்டுக்கு 32%, அதே போன்று கிறிஸ் அலெக்சாண்டருக்கு 11% ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 11% பேர் மற்றொரு நகர முதல்வர் வேட்பாளரை ஆதரித்திருக்கிறார்கள்.
0: வாக்குச்சீட்டு கிறிஸ் அலெக்சாண்டர் இல்லாத நிலையில் ஒலிவியா சோவின் ஆதரவு வந்து 48% சிறிதளவு வந்து உயர்கிறது. அதேவேளை பிராட் பிராட்ஃபோர்டின் ஆதரவு 36% அதிகரித்திருக்கிறது.
1: இதனால் ஒலிவியா சோவுக்கான ஆதரவு 12 என்ற அளவில் வந்து குறைவடைந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஒலிவியா சோவுக்கு எதிரான முக்கிய போட்டியாளராக உருவெடுக்கும் நம்பிக்கையுடன் பிராட் பிராட்ஃபோர்டு இந்த போட்டியில் களமிறங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளிவந்திருக்கிறது. குவைத்தில் உள்ள அமெரிக்க படைத்தளத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடாத்தின. இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் அரபு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் வந்து நடத்தி இருக்கிறது.
1: மேலும் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியிருக்கிறது. இதனால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலையும் உயர்ந்திருக்கிறது. இதையடுத்து இருதரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடும் கூட எட்டப்பட்டிருக்கிறது.
0: ஆனால் ஹார்முஸ் ஜாசந்தி வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த 12 ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்தது.
1: இதனால் இருதரப்பும் இடையே மீண்டும் மோதல் ஒன்று வெடித்திருக்கிறது. இருதரப்பும் அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி வருகின்றனவாம். அந்த வகையில் ஜோர்டனில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது நேற்று முன்தினம் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மீது அமெரிக்கா நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கிறது.
0: இந்நிலையில் குவைத் மீது ஈரான் இன்று தாக்குதல் நடத்தியிருக்கிறது. குவைத்தில் உள்ள அமெரிக்க படைத்தளத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறதாம். ஆனால் ஈரான் ஏவிய ஏவுகணைகள் குவைத் வான் பாதுகாப்பு அமைப்பு நடுவானில் சுட்டு வீழ்த்தியது. இந்த மோதலால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் அதிகரித்திருக்கிறதாம்.
1: சரி, இந்த பதற்றத்திற்கு மத்தியில வந்து இப்பொழுது வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிராக மேற்கொண்டு வரும் போர் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது அப்படி என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறார்.
0: ஆமாம், சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் இந்த கூறியிருப்பதாக தெரிய வருகிறது. எல்லாம் நன்றாகவே நடைபெற்று வருகிறது, தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும், இறுதியில் ஏதோ ஒரு முடிவு ஏற்படும் என தெரிவித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்.
1: ஏதோ ஒரு முடிவு வரத்தானே வேணும் சார். ஆனா இதுல என்ன புது, அதாவது புதுசா இவர் கண்டுபிடிச்சாங்க, அது என்ன குழப்பம் இருக்கு? சரி, எங்களுடைய படைகள் ஈரானை கடுமையாக தாக்கி வருகின்றன, அவர்களை முற்றிலும் தளர்ச்சியடைய செய்து வருகின்றோம், நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகின்றோம், இறுதியில் அவர்கள் பின்வாங்குவதை தவிர வேறு வழி இருக்காது அப்படி என்று ட்ரம்ப் வந்து தெரிவித்திருக்கிறாராம்.
0: அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த கருத்து மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் அமைந்திருக்கிறதா.
1: சரி, இதுவரை முதன்மை மூன்றை நீங்கள் கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது
0: மிலினியல் மோர்கேஜ் வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: மில்லினியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க அலுவலகத்திலிருந்து தான் நாங்களும் அடைந்திருக்கின்றோம். அதனுடைய மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷான் உங்களுடைய அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளுக்குமான தீர்வினை பெற்று தந்து கொண்டிருக்கின்றார். மார்க்கத்திலே 340 பெரிய ரோடு யூனிட் 208 வருடைய அலுவலகம் அமைந்திருக்கின்றது. கோடனன் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகே நீங்கள் இவருடைய அழைத்து நீங்கள் ஆலோசனையும் பெற்றுக் கொள்ள முடியும். அல்லாவிட்டால் உங்களுக்கு வாய்ப்பான பொழுதிலே வந்து நேரடியாக சென்று கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணிவிட்டு கதைத்துக் கொள்ள முடியும். 6478910742 30 வருடத்திற்கு மேற்பட்ட பைனான்சிங் அட்வைசர் அனுபவத்தோடு ஜெனிஷியான் உங்களுக்காக இந்த சேவைகளை தந்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜா இருக்கலாம், ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், ரீஃபைனான்சஸ், கமர்ஷியல் மோர்கேஜ், அதோடு இப்போது நீங்கள் கமர்ஷியல் லோனை கூட பெற்றுக் கொள்ளலாம். அதுவும் நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸுக்கான மோர்கேஜ் ரினியூவல் வந்து கொண்டிருக்கலாம். அந்த பீரியட் வந்து நீங்கள் கடைசி நேரம் வரைக்கும் இருக்காமல் முட்கூட்டியை வந்து இவரை அழைப்பதன் மூலம் உங்களுக்கு பொருத்தமான வங்கிகளிடம் வந்து பொருத்தமாக சிறந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிலே வந்து மோர்கேஜை பெற்றுக் கொள்வதற்கோ அல்லது வந்து உங்களுடைய இப்போது இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன்ல நீங்கள் எவ்வாறு முடிவினை மேற்கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி பல விவரங்களை தெரிந்து கொள்ள அழைக்கலாம் ஜெனிஷான். அதே வேளையில் உங்களுடைய நீங்க கனடாவுக்கு புதிதாக வந்து ஒரு நியூ கமரா இருக்கிறீங்க அல்லது வந்து இங்க நீண்ட காலமாக இருந்தால் கூட உங்களுக்கு போதிய அளவு கிரெடிட் ஸ்கோர் இல்லை என்று சொன்னாலும் அதை வந்து சரியான விதத்திலே எஸ்டாப்ளிஷ் பண்ணி உங்களுக்கான மோர்கேஜ் தேவையை நிவர்த்தி செய்வதற்கும் தயாராக இருக்கின்றார். அதே போன்று நீங்க ஒரு நியூ கமர் அல்லது வந்து ரிஃப்யூஜி வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒருவராக இருக்கும் பட்சத்தில் கூட நீங்கள் இவரை அணுகும் போது நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி கொள்ள விரும்புறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான ஆலோசனையை தருவதற்கும் தயாராக இருக்கின்றார். அதோடு நீங்கள் கடந்த காலங்களில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரித்து சென்ற போது பலர் தங்களுடைய மாதாந்த மோர்கேஜை கட்ட முடியாமல் டிஃபால்ட் பேமெண்ட்ல கூட இருக்கலாம். ஆனால் இவர்களை அணுகும் போது இங்கே இன் ஹவுஸ் லிட்டிகேஷன் லாயர்ஸ் இருக்கின்றார்கள். அவர்களே உங்கள் வங்கிகளிடமிருந்து போதிய கால அவகாசத்தை பெற்று இன்னும் ஒரு இடத்திலே வந்து ஒரு புதிய மோர்கேஜை பெற்று உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து பவர் ஆஃப் சேல் வரைக்கும் போகாமல் கூட பாதுகாத்து தருவார்கள். உங்கள் வருமானத்திற்கும் தற்போது இருக்கக்கூடிய அந்த வட்டி வீதங்களுக்கு ஏற்ற வகையில அதிக கடன்கள் இல்லாமல் நீங்கள் எவ்வாறு விடுபட்டுக் கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் அழைத்து நீங்கள் இதை பெற்று இவரிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க முதல்ல வாங்க போறீங்க என்று சொன்னால் அதற்கு முன் வந்து உங்களை ஒரு ப்ரீ குவாலிஃபை பண்ணி கொள்வதும் ஒரு முக்கியமான முடியமாக இருக்கலாம். அதற்கும் இவரை அணுக முடியும். அவை அலையுங்கள் ஜெனிஷான் 6478910742 6478910742.

0: இசையும் எங்கள் இசை
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: பீனிக்ஸ் ப்ரொடக்ஷன் வழங்கும் உணர்வு
0: உணர்வு
2: அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்பும் கலைஞர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் கூச்சர் ப்ரொசஷன், சாய்பிருந்தா அருந்தவசன் முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து ட்ரோண்டோவின் மிகச்சிறந்த கலைஞர்களுடன் பிரபாவலி ரெபர்டோரி வழங்கும் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 முதல் ஸ்கார்போ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. டிக்கெட்டுகளை பெற vnext.ca அல்லது
3: 1039.
4: Sandhas Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandhas Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield, Dikumadayil. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandeshwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 plus tax.